மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை, அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல்.

நயம் தான் உமாசுதன் காக்கட்டும், நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும், பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும், கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும், தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும், ஹிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும், உதரத்தையெல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும், நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய், தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர், அமரர் தலைவா காத்திடுவீர், என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர், பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா, நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடடா, ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இரு

உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலமிது முழுமனத்தோடெத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடதா சொன்னபடி செய்

உள்ளே வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான்.

தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் இந்திரியமடக்கி இருந்து மறிகிலேன் நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான் ஸ்கந்தாவுன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கனப் பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும்

யுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய், தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய், துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய், பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய், இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய், கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான

எப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ. அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய், ஞானஸ்கந்தரே ஞானம் அருள்வாய்.

அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊற்றிடுவாய் அன்புமயமாக்கி ஆள் கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே.

தான் வில் உறையும் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில்

மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும். கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரு கொல்லிமலை மேலே.

தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தற்கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே, பழனியில் போகருமே.

தளர்ச்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன், ஜோதி பிழம்பான

அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தாய். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும் தவ

தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே. ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே, கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ. ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னா.

அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு. ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன்.

0: நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞானஸ்கந்த குரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: நேரம் 5:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். இது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கிறது TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில்

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 5 நாள், திருவள்ளுவராண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 26 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் V.R. இளவழகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள் தொடர்ந்து முற்றத்தில் இன்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தினையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00 மற்றும் நாளை காலை 6:00. இன்று காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விவரம் அறியலாம். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 என் மன வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் படைப்பு மதுரை வானொலி நிலையம். இன்று காலை 9:02 RKG இணை வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 9:30 குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. 10:02 வசந்தன் கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நாகர்கோவில் CP பிலோமினால் அவர்களுடன் நேர்முகம். 10:45 திரை இசை. முற்பகல் 11:00 ஏக்ஸோர், அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனால் ஏற்படும் இன்னல்களும் தீர்வுகளும் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். 12:55 திரை இசை. இன்று பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் பெண்கள் சீக்ரெட்டா சேமிப்பது என்ன எதற்காக நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், தொடர்வது

0: நேரம் காலை 6 மணி, பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், 4 உபாங்கம், ஆக மொத்தம் 14 வித்தைகள். அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிரகாமியம், ஈசத்துவம் எனும் 8 வகை சித்திகள். இயமம், நியமம், ஆதனம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், அமைதி, சமாதி எனும் 8 வகை யோகங்களையும் கைவரப்பெற்று மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றையும் முற்றும் துறந்த முனிவர் அவர். அந்த சித்த மாமுனிவரை முடிசூடிய பெருவேந்தன் ஒருவன் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையுடன் தன் அரண்மனைக்கு வரவேற்றான். நிறைமதி ஞானம் கொண்ட முனிவர் பெருமானே, என்னுடைய குறைமதி ஆன்மீகத்தின் ஐயங்களை போக்க வேண்டும் என மண்டியிட்டு வேண்டினான். அவர்களின் உரையாடல் இப்படி தொடர்ந்தது. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லோராலும் எழுப்பப்படும் முதல் கேள்வி இது. வெள்ளப்பாகு கலந்த ஒரு கோப்பை ஆவின் பாலில் வெள்ளப்பாகு இருக்குமிடம் கீழ்ப்பகுதியிலா, மேல்பகுதியிலா, பக்கவாட்டிலா எனும் வினாவாக பதிலளித்தார் முனிவர். அடுத்த வினா, அந்த ஆண்டவன் நோக்கும் திசை எது என கேட்ட அரசனுக்கு தீபச் சுடராக எரியும் திரி அகல் விளக்கை காட்டி அதன் ஒளிக்கற்றைகள் படராத திசையை காட்டு என்றார் முனிவர். முனிவரின் பதில்களில் திருப்தி அடையாத அரசன் சற்று பொறுமையிழந்து, இப்போது உங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என வினவினான். இதுவரை அரசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களையே பதிலாக அளித்து வந்த முனிவர், மன்னா, 5 நிமிடங்கள், நீ அமர்ந்துள்ள அரியணையில் அரசனாக நான் அமர அனுமதி தருக என்றார் முனிவர். அரியணையில் அமர்ந்த அடுத்த நொடியில் முனிவர், யாரெங்கே, அரசவையில் என் முன்னால் நிற்கும் இந்த நாட்டை இதுவரை ஆண்ட அரசன், அமைச்சன், தளபதி, மெய்க்காப்பாளர்கள் எல்லோரையும் கைது செய்க, உடனே அவர்கள் எல்லோரையும் சிறையில் தள்ளுக, இது அரச கட்டளை என காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர். அரசவை அதிர்ந்து போனது. காவலர்கள் அவர்களை கைது செய்ய முன்வந்தபோது, நில்லுங்கள் எனச் சொல்லி அரியணையை விட்டு இறங்கி வந்த முனிவர் புன்முறுவல் பூத்தபடி இப்படி பேசலானார், மன்னா, உனது 3வது கேள்விக்கு பதில் இதுதான். முற்றும் துறந்த ஆண்டியான என்னை இந்த நாட்டின் அரசனாக்கி, இதுவரை மன்னனாக இருந்த உன்னை கைதியாக்கி சிறையில் தள்ளும் வேலையைத்தான் இப்போது இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். மன்னா, மனித வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த பூமி சுழல்வதைப் போல வாழ்க்கையும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. மேலே இருந்தவன் கீழே போவதும், பள்ளத்தில் கடந்தவன் மேட்டிற்கு கரை ஏறுவதும் மனித வாழ்க்கையின் மாற்றங்கள். இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன்னா, அர்த்தமற்ற கேள்விகளை எழுப்புவன் எல்லாம் ஞான குருமார்கள் அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் அல்லர். ஆன்மீக ஞானத்தை உள் அனுபவமாக நீ உணர வேண்டும். உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீதான் கண்டு உணர வேண்டும் என கூறிவிட்டு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்பது சித்தர் சிவபாக்கியர் அளித்த விளக்கம். இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்குமே என்றார் முனிவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது

0: மண்ணின் தேனலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறளமுதமாய்
1: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெண்ணும் துன்பத்துள் துன்பம் கடின்.
2: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய இன்பம் வந்து சேரும். குறள் எண் 854, அதிகாரம் இகல்.
1: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெண்ணும் துன்பத்துள் துன்பம் கடின்.
2: துன்பங்களில் கொடிய துன்பமாகிய மன முரண்பாட்டை விட்டுவிட்டால் இன்பங்களில் மிக இனிய இன்பம் வந்து சேரும். குறள் எண் 854, அதிகாரம் இகல்.
0: குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆழமான மற்றும் அழுத்தமான நம்பிக்கை இருந்தால் எத்தகைய சூழ்நிலையையும் கடந்துவிடலாம். அதோடு இறைவனிடம் ஒரு பிரார்த்தனை, அது நம் மீது நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை துதிப்போம் பக்தி மாலையாய். நேரம் சரியாக 6:17. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் மகாநதி சோபனா பாடிய பாடல்.

நேரம் 6:32. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவு.

0: ஆகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 12 செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
3: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
2: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
4: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
3: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2026 மே மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நாளை புதன்கிழமை அன்று காலை 10:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கடந்த பிப்ரவரி 18 அன்று நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விவசாயிகள் நில உடைமை பதிவு செய்து அடையாள அட்டை பெறுவது அவசியம். வரும் காலங்களில் பயிர்களுக்கான வெள்ள நிவாரணம் பெறுதல், அரசு துறைகளில் செயல்படுத்தப்படும் அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்கள், பிரதமரின் கௌரவ நிதி பெறும் திட்டம், பயிர் காப்பீடு, வங்கிகள் மற்றும் அரசு துறைகளிடமிருந்து பயிர்க்கடன் மற்றும் இதர வேளாண் கடன்கள் பெறுவதற்கு தனித்துவமான அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியம். இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களிடம் உள்ள அனைத்து நிலங்கள் தொடர்பான பட்டா, ஆதார் எண் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் கொண்டு பதிவு மேற்கொண்டு தனிப்பட்ட அடையாள எண்களை பெறலாம். விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நில உடைமை பதிவுக்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் விரிவாக்க மையம் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளவும், பொது சேவை மையங்கள் மூலமாக நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். ஏற்கனவே பதிவு செய்து தனிப்பட்ட அடையாள எண்களை பெற்றுள்ள விவசாயிகள் தங்களின் உள்ள அனைத்து பட்டா மற்றும் சர்வே எண்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு ஏதேனும் விடுபட்டிருக்கும் நிலையில் விடுபட்ட நிலங்களுக்கான பட்டாவினை கூடுதலாக பதிவு செய்ய வேண்டும். மேலும் தற்போது பிரதமரின் கௌரவ ஊக்கத்தொகை பெற்றுக் கொண்டு வரும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை முதல் ஊக்கத்தொகை கிடைக்காது. எனவே ஊக்கத்தொகை பெற்று வரும் விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்யாதிருந்தால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 2,547 பயனாளிகளில் இதுவரை 1,87,901 PM கிசான் பயனாளிகள் நில உடைமை பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 12,646 பயனாளிகள் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: நேரம் 7 மணி. வட்டாரச் செய்திகள்.

0: விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாளை காலை 10:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2026 மே மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாளை காலை 10:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கடந்த பிப்ரவரி 2026 பெறப்பட்ட மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பி ரூம், கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
7: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
6: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்பம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி.

ஒன்பதுகின்ற நேர்களே, இன்று மாலை மணி 4:02 ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவிகளுக்கான பேச்சு போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் 2 பரிசு பெற்ற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டு மாணவி எம் ஜி அபிராமி அவர்களின் உரை இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். நேர்களை, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம். வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுதசுரபியில் PM மத்ய சம்பதா யோஜனா உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் MR வாணி அவர்கள். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நேற்று ஒன்றில் இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வாழ்வின் வழிகாட்டி போல என்று நம்முடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை நேற்று ஒன்று. நேரம் சரியாக 7:05. இனி கேட்கலாம்.
1: என்ன ராமையண்ணே, எதுக்குன்னே உங்களுக்கு இந்த வேலை? வயசான காலத்துல

0: வீட்டுல உட்காரலாம்ல. இந்த குளத்துக்குள்ள கிடக்கக்கூடிய செடிகளை புடுங்குறதுல உனக்கு என்னென்ன அக்கறை? கொஞ்சம்னா கீழே விழுந்திருப்பியனே. என்னது, நாளுக்கு நாள் தண்ணி வந்து பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கு, யாருக்குமே பொறுப்பு இல்ல. தேவையில்லாத இந்த செடிகள்லாம் வளர்ந்து தண்ணி அவ்வளவு குடிச்சிட்டு இருக்கு. நான் அந்த காலத்து ஆளு, எனக்கு பொறுப்பு இருக்கிறனால களை செடிகள் எல்லாம் புடுங்குறேன்னு சொல்றியா?
1: என்ன
0: வேணும்?
1: ராமையண்ண வேற பரிதவிப்போடு நிக்காங்க, கையில வேற ஊதா செடிகள் எல்லாம் கை நிறைய வச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது பாங்க, மூலிகை செடின்னு நினைச்சு புடுங்கிட்டு இருக்காங்களா?
0: ஏனே அவர் சொல்றாரு அவருக்கு தான் பொறுப்பு இருக்கா, நமக்கு எல்லாம் ஒருத்தரும் பொறுப்பு இல்லையா?
1: தம்பி யூகிச்சு சொல்லட்டுமா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு?
0: ஆமா, இவர் சொல்லிருவாரு. இவரு பெரிய அறிஞர் மாதிரி கையில ஒரு செடிய வச்சிருக்காரு. சொல்ல போய் பாப்போம் என்னன்னு. சொல்லும்
1: என்ன சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? தம்பி நாங்கெல்லாம் பொறுப்போடு நடந்ததுனாலதான் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற தன்மையை அவர் புரிய வைக்கமாய் எனக்கு தெரியுது. ரெண்டாவது என்னன்னா, தேவையற்ற களை செடிகளை குளங்கள்ல வளரக்கூடாது, நீராதாரம் பாதிக்கும் அப்படிங்கிற தன்மைய புரிய வைக்கமாய் ஏதோ ஒரு செய்கை நடந்திருக்கும்னு நான் அறுதிட்டு சொல்றேன். உண்மையா அப்படி?
0: ஏய் ஆச்சரியமா இல்ல இருக்கு, என்ன நடந்ததோ அப்படியே சொல்றாரு. அனுபவம் அப்படிங்கறது இதானா?
1: என்ன யோசிக்கிற, ஆச்சரியப்படுற, சொன்னது சரிதானே இப்படி?
0: ஆமாண்ணே. ஏனே இந்த ராமையண்ணே ஒன்னு ரெண்டு செடிகளை புடுங்கறதுனால என்னென்ன நடந்துற போகுது?
1: ஒன்னு ரெண்டு செடின்னு பேசாதப்பா. ஒரு செடி வளர்ந்ததுனா அதனுடைய சந்தையினர் பெருக்கம் அப்படிங்கிற ரீதியில அப்படியே கிளைவிட்டு கிளைவிட்டு கிளைவிட்டு நிறைய செடி உருவாயிரும்பா. அந்த காலத்துல எல்லாம் அதிகாலை வேளையில வயலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா குளத்துல ஏதாவது செடிகள் தென்பட்டா புடுங்கி அறிவாங்க.
0: ஏனே அதனாலதான் பொறுப்போட அந்த களை செடிகளை புடுங்கி இருக்காங்க. ஏனே நீங்க சொல்லுங்கண்ணே, இதனால என்னென்ன நன்மை?
1: நீர் ஆதாரங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு?
0: என்னென்ன கேள்வி கேக்குறீங்க? நீர் ஆதாரம், நீர் ஆதாரம், தண்ணி எங்கெல்லாம் கட்டி கிடக்கோ அதெல்லாம் நீர் ஆதாரம் தான்.
1: எல்லாம் சொல்லு சரிதான்பா. தண்ணீர் கட்டி கிடந்தாலும் கூட ஒரு பத்து நாள் கோடை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடம் என்ன தன்மை ஆயிரும்?
0: வறண்டு காஞ்சி போம்னே.
1: தண்ணீர் இருக்குங்கிற
0: எப்படின்னு இருக்கும்?
1: அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்ட கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் ராமாயணமாய் இருக்கக்கூடியவங்க சில பொறுப்பு எடுத்து, அதான் அந்த காலத்து நபர்கள் அந்த முன்னெடுத்தல் பிரகாரம் தேவையற்ற களைச்செடிகளை குளத்துல எடுத்துட்டாங்கன்னா ஒரு 50,000 லிட்டர் தண்ணீர் கிடக்கக்கூடிய இடத்துல ஒரு 500 லிட்டர் இதுகள் குடிச்சிட்டுன்னா நமக்கு ஒரு நாள் தண்ணி இல்ல அப்படிங்கிற நிலையெல்லாம் ஏற்படும்.
0: ஏய் எப்படி சொல்லா இருப்பாரு? எதுக்கு எதை கொண்டு சேக்கா இருப்பாரு?
1: நீரின்றி அமையாது உலகுன்னு இருக்கான்.
0: ஏய் வசனத்தை பாரு.
1: வசனம்னு பேசாதப்பா. நீரின்றி அமையாது உலகுன்னா தண்ணி இல்லன்னா வாழ முடியாது, தெரியுமா?
0: ஏனே புரியுதுல புரியுதுனே. என்ன ராமையண்ணே என்ன பாத்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க?
1: தம்பி சிரிக்கதானே செய்வாங்க. ஆரம்பத்துல அந்த செடிய புடுங்கும் போது நீ என்ன சொன்ன, உங்களுக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டயா?
0: ஆமாண்ணே. அப்போ குளத்துல தேவையற்ற செடிகள் இருக்குது அப்படின்னா இந்த அளவு தண்ணிய குடிக்கும் என்னன்னு?
1: ஆமாப்பா ஆமாப்பா. என்ன தம்பி பேசிட்டு இருக்கும் போதே குளத்து பக்கம் திரும்பி பாக்குற?
0: ஏனே அல்ல, கொஞ்சம் தள்ளி ஒரு ஊதா செடி வளர்ந்த மாதிரி இருக்குன்னு, அத ஒண்ணு புடுங்கிட்டு வந்துட்டுமானே?
1: பாரு என் தம்பிக்கு லேசாத வார்த்தைகளை விட்டேன். பொறுப்பு அப்படிங்கறது நீர்க்குமிழிமாய் குப்பளிக்க எல்லாம் செய்யுது.
2: முற்றத்தில் இன்று

0: நினைவுபடுத்துகின்ற நேர்களே, இன்று காலை மணி 8:45 மதுரை வானொலி நிலைய படைப்பாக வருகிறது வானொலிக்கு 90. இதில் என் மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான் பலை 101. நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அறிவுகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும்.

0: இங்க உங்க பேர் என்ன?
1: வருணா.
0: பர்வினா, எத்தனா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கம்மா? குட்டியோண்டு அழகா இருக்கிறீங்க.
1: இல்ல,
0: சும்மா
1: இருக்கே.
0: சும்மா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சரி, பிள்ளைக்கு மிஸ் வந்து என்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கடா? ரைம்ஸ் சொல்லி தந்திருக்காங்களா?
1: ஆமா.
0: ஆ, பாடுறீங்களா?
1: பீல் பண்ணலாம், பீல் பீல் பண்ணலாம், கட் பண்ணலாம், கட் கட் பண்ணலாம், ஷேக் பண்ணலாம், ஷேக் ஷேக் பண்ணலாம், ஈட் பண்ணலாம், ஈட் ஈட் பண்ணலாம், விங் பண்ணலாம், விங் விங் பண்ணலாம்.
0: ஓகே, சூப்பரா பாடியாச்சு. வேற என்னலாம் பிள்ளைக்கு தெரியும்? தமிழ் ரைம்ஸ் தெரியுமா?
1: ஆமா.
0: ஆ, பாடுங்க.
1: அம்மா அம்மா முது வணக்கம், அம்பா சொல்வே வீடு வணக்கு, அப்பா அப்பா உது வணக்கம், அம்பா சொல்வே வீடு வணக்கு.
0: சரி, அழகா பாடிட்டீங்க. பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாமா உண்டு?
1: அப்பா அம்மா ஆடா.
0: சரி, எல்லாருக்கும் பேரும் சொல்லுவோமா? அம்மா பேர் என்னது? அப்பா பேரு? அண்ணன் அக்கா பேர்லாம் சொல்றீங்களா? ஓகே, அண்ணன் பேரு? சரி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கறாங்களா?
1: ஆமா.
0: அவங்க பேர்லாம் சொல்றீங்களா?
1: பியா, மா, ஒகிஷா, அஸ்மி, ஹரிணி, லிதூர், கணிக்கு.
0: இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு?
1: ஆமா.
0: சரி, உங்க கூட எல்லாம் என்ன விளையாட்டு எல்லாம்
1: விளையாடுவீங்க? கேம்.
0: என்ன கேம்?
1: பாட்டு பாடுக்கு.
0: சரி, வேற என்ன விளையாட்டு எல்லாம்
1: விளையாடுவீங்க? ஓடி புடிச்சு விளையாடுவேன்.
0: அப்படியா? சரி, ஹெல்தி ஃபுட் எல்லாம் என்னதெல்லாம் சாப்பிடுவீங்க?
1: ப்ராக்கோலி, கேரட், தக்காளி, பட்டடோ, பிளெண்டர்.
0: ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடுவீங்க? சாக்லேட் பிடிக்குமா? சரி, பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கு யாரு நிறைய சாக்லேட் வாங்கி தருவாங்க, அம்மாவா அப்பாவா?
1: அப்பா.
0: அப்பாதான் உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தருவாங்களா? டூருக்கு எங்கேயாவது போனீங்களா?
1: ஆமா.
0: எந்த டூருக்கு போனீங்க?
1: ஊட்டி.
0: ஊட்டிக்கு போனீங்களா? ஊட்டில என்னெல்லாம் பாத்தீங்க? பிள்ளைக்கு ஏபிசிடி தெரியுமாமா?

0: ஓகே, சூப்பரா பாடியாச்சு.
1: வேற அகல உண்ட எழுந்ததா ஆடி வரவன் உள்ளதே உலகு கட்டண நாயன் மைனகூர் வளர்வன் அட்ட தொலைவு மனவே ஏறலாம் மாதவே செய்தா நீடு வாழ்வாள்.
0: சூப்பர சொல்லிட்டீங்க. வேற என்ன தெரியும்? சூப்பரா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே சீனே. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரியவந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப் கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 அடி உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கைப் பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து

சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில்

0: மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 1,14,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 1,00,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அபேகா சிங் 4 கோல்களும் பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பி ஆர் இ சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
2: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
3: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
2: பாட்டில் வார்ட்ராப்,
3: ஷோகேஸ் பொருட்கள்,
2: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
3: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
4: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
5: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
4: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் மிஸ் கன்னியாகுமரி சூஸ் பண்ணனும்.
5: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி, NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன்

0: குவாலிஃபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
1: நிஷ்கன்யாகுமரி
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.

சங்கரன் குழி ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை மணி 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. மங்களக்குன்று பாலவிளை அருள்மிகு ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஒற்றைக்கால் மண்டப சிவன் இசக்கி அம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 8:30 லட்சுமி ஹோமம், 10 மணிக்கு 108 பொங்கல் வழிபாடு, முற்பகல் 11 மணிக்கு அம்மன் மஞ்சள் நீராட்டு, மதியம் 12 மணிக்கு உச்ச பூஜையும் தீபாராதனையும், மாலை 5:30 அம்மன் கழப பூஜை, 5:45 சந்தியா தீபாராதனை, இரவு 7:45 புஷ்ப வாகனத்தில் அம்மன் பவனி வருதல், 8 மணிக்கு தீபாராதனை, நாளை காலை 5:30 மகா கணபதி ஹோமம், 6:30 சிறப்பு பூஜையும் தீபாராதனையும். இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-27 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத் தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விபரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வழியாக இணைப்பு கட்டிடம் நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாக நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.1. நேரம் 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. என்ன இது, மன்னர் ஒரே பரபரப்புடன் காணப்படுகிறார், என்னவாக இருக்கும்? காலை வணக்கம் மன்னா.
2: வணக்கம் வணக்கம் வாரு மந்திரியாரே, உமது வருகைக்காக தான் நான் காத்திருந்தேன். உடனே நமது அரசு முத்திரையிட்ட மூட்டைகளையும்

0: தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் எனக்கு பிடித்த பட்டு இரவு உடைகளையும் மூட்டை கட்டுங்கள். நாம் உடனே சோமராய் நகரத்திற்கு புறப்படுகிறோம்.
1: மன்னா, அது நார்வே நாட்டில் இருக்கும் ஒரு சிறிய தீவு அல்லவா? திடீரென ஏன் இந்த விசித்திர பயணம் அங்கு?
0: என் அமைதிக்காக போகிறேன். அங்கு இரவு என்பதே வராது என்று நீர்தானே கூறினீர்?
1: ஆம்மன்னா, கோடை காலத்தில் தொடர்ந்து 69 நாட்களுக்கு அங்கே சூரியன் மறையவே மறையாதாம். May 16 முதல் July 26 வரை அங்கே ஒரே பகலாக இருக்கும்.
0: அதுதான், இதன் மூலம் என் அரச உணவு முறைக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா?
1: என்ன? ஓ, உடலுக்கு வைட்டமின் டி அதிகமாக கிடைக்கும் என்றா சொல்கிறீர்கள்?
0: மங்குடி மந்திரியாரே, சூரியன் மறைந்த பிறகு பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது என்று ராஜ வைத்தியர்கள் எனக்கு போட்ட கட்டளையை உடைக்கப் போகிறேன். சூரியன் மறையவே இல்லை என்றால் எப்போதும் எனக்கு மதிய உணவு நேரம்தான். எப்போது வேண்டுமானாலும் பிரியாணி ஒரு கட்டு கட்டிவிடலாம்.
1: என்ன ஒரு மருத்துவ சாதுரியம் அண்ணா! ஆனால் அங்கு செல்வதில் ஒரு சிறிய சிக்கல் உள்ளது. அந்த ஊர் பாலங்கள் முழுவதும் மக்கள் தூக்கி எறிந்த கடிகாரங்களால் நிறைந்திருக்கின்றனவாம்.
0: பிரமாதம், காலம் முறைந்து போன ஒரு பூமி. ஆனால் கடிகாரமே இல்லை என்றால் காவல் காக்கும் வீரர்கள் எப்போது தங்கள் ஷிப்டை மாற்றுவார்கள்?
1: மன்னா, இது ஒரு நல்ல கேள்வி. மன்னா, சோமராய் மக்கள் தங்களுக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போது அதை செய்வார்கள். ஒரு காவலருக்கு மதிய தூக்கம் வந்தால் உடனே அவர் தூங்குவார். நள்ளிரவில் சுவர் வண்ணம் தீட்ட நினைத்தால் தீட்டுவார். நள்ளிரவில் கால்பந்து விளையாடுவார்கள். அமர்ந்து டீ குடித்துக் கொண்டே கதை பேசுவார்கள்.
0: என்ன ஒரு அழகான குழப்பம்! மந்திரியாரே, நமது அரசவை கவிஞரும் நம்மோடு வருகிறேன் என்கிறார்.
1: எதற்கு மன்னா? இனி நமது அரசவை கவிஞரும் வானத்தில் வடக்கு ஒளிகள் தோன்றும் போது மட்டும்தான் கவிதை எழுதுவேன் என்று அடம் பிடித்தால் என்ன செய்வது?
0: இந்த அரசவை கவிஞருக்கு இதே வேலையாகிவிட்டது. வடக்கு ஒளிகள், சரி, அந்த நடனமாடும் ஒளிகளை எப்படி பிடிப்பது? பெரிய அரச பட்டாம்பூச்சி வலையை கொண்டு போகலாமா?
1: மன்னா, வடக்கு ஒளிகளை வலையிலா பிடிப்பது? அது இயற்கையின் அற்புதம். வளிமண்டலத்தில் துகள்கள் மோதுவதால் உருவாகும் ஒளி. நாம் வெறும் கண்களால் பார்த்து ரசிக்க மட்டுமே முடியும்.
0: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? என் ராஜ்யத்தில் எல்லாவற்றையும் பிடிக்க முடியும். அந்த ஒளிகளை நம் அரண்மனை தோட்டத்திற்குள் ஊதி தள்ளுமாறு நமது அரண்மனை பணியாளர்களுக்கு உத்தரவிடுகிறேன்.
1: அது சரி, காற்றுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதை நான் பார்க்கத்தானே போகிறேன். அண்ணா, அங்கே எப்போதும் பகலாக இருப்பதால் சேவல்கள் குழம்பி போய் 24 கூவிக்கொண்டே இருக்குமா?
0: என்ன மந்திரியாரே இப்படி கூறிவிட்டீர்? அப்படி என்றால் என்னால் நீண்ட நேரம் தூங்க முடியாதா? இடைவிடாத சத்தமா? விசித்திரமான ஊர், விசித்திரமான பழக்கங்கள். அந்த ஊரை உடனே எனக்கு பார்க்க வேண்டும். கப்பல் பயணத்திற்கான ஏற்பாடுகளை உடனே செய்ய கூறுங்கள். கப்பலை வடக்கு நோக்கி செலுத்த உத்தரவிடுங்கள்.
1: காதுகளை மூடும் பஞ்சுகளையும் நள்ளிரவு பலகாரங்களையும் தங்களுக்காக நான் இப்போதே தயார் செய்ய கூறுகிறேன்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

உனக்கான இலக்கை நிர்ணயம் செய், அந்த இலக்கை நோக்கி பயணம் செய். பயணத்தின் போது வேகம் கொள், வேகத்தோடு விவேகமும் கொள். தடைகள் வரலாம், தாண்டி செல். பிழைகள் ஏற்படலாம், திருத்திக்கொள். தோல்விகள் காணலாம், கற்றுக்கொள். கற்றுக்கொண்டதை நினைவில் கொள், நினைவில் கொண்டதை பயிற்சி செய், பயிற்சியோடு முயற்சியும் செய். உனக்கான இலக்கை தொட்டுவிடலாம்.

வெற்றியோடு வாழ்வில் பயணிக்க வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகின்றது தேன்குமரி தேனலை. நம்ம தென்குமரி தேனலையில நேர்களை உங்களுக்காக சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொதறிவு கேள்விப்பதில் கூடவே தேதியும் செய்தியும் என பல பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல இன்றைய பொதறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத கேட்டுலாம். இன்றைய புது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, பாசி மரம் அதாவது ஆல்கேட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல அப்படின்னா நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். சரி, கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லிடலாம். இந்தியாவின் முதல் பாசி மரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? நேர்களே, உங்களுக்கான இன்றைய பதறிவு கேள்வி இதுதான். இந்தியாவின் முதல் பாசி மரம், ஆங்கிலத்துல இது ஆல்கேட்ரி அப்படின்னு சொல்றாங்க, இது எங்க நிறுவப்பட்டிருக்கு? சரி, இது என்ன அப்படிங்கறதையும் நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். வேட்டையின் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல்.

வெற்றிக்கான முதல் அடிப்படையே இலக்கை சரியாக தீர்மானிப்பதுதான். இலக்கை சரியாக தீர்மானித்து அதன் பின் சென்றால் வெற்றி நிச்சயம்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: இது நம்ம கேம்சி மருத்துவ
5: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
6: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
5: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
6: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
5: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
6: உலகத்தரத்தில் லேப் வசதி,
5: சிடி MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
6: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
5: கால் 7900447-3872.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
10: நேரம் 7:42, குமரி பண்பலை 101 இது தென்குமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில இன்றைய பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை கூட நினைவுபடுத்திடலாம். இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் பாசி மரம், அதாவது ஆங்கிலத்தில் இதை ஆல்கேட்ரி அப்படின்னு சொல்றாங்க, இது எங்க நிறுவப்பட்டிருக்கு? இதற்கான சரியான பதில் இதுதான், மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல தாங்க இந்த ஆல்கேட்ரி வந்து நிறுவப்பட்டிருக்கு. சரி, எதுக்காக இந்த பாசி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கேட்ரியை நிறுவியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு. சரி, இது எப்படி காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும்? நம்ம நார்மலா ஒரு மரம், ஒரு பெரிய மரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு ஒளி சேர்க்கை மூலமா ஆக்சிஜனை வந்து வெளிப்படுத்தும் இல்லையா? இதே மாதிரி, இதே சேம் விஷயத்தை தான் இந்த ஆல்கேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி மரமும் பண்ணுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நுண் பாசி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு ஒளி சேர்க்கை மூலமா ஆக்சிஜனை வெளிப்படுத்துது. இந்த ஒரு பாசி மரம் வந்து கிட்டத்தட்ட 25 முதிர்ந்த மரங்களுக்கு இணையான கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் திறன் கொண்டதாம். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த சூரிய சக்தியால இயங்கக்கூடிய இந்த பாசி மரத்தை வந்து நிறுவியிருக்காங்க. சரி, கரெக்டா எங்க நிறுவியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போபால்ல இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் பூங்காவில தான் நிறுவியிருக்காங்க. நேர்களுக்காக இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. இந்தியாவின் முதல் பாசி மரம், அதாவது ஆல்கேட்ரி, எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இதற்கான சரியான பதில், மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள சுவாமி விவேகானந்தர் பூங்கா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7:45. இனி கேட்கலாம்
11: தேதியும் செய்தியும். இன்று மே 26
12: பழம்பெரும் திரைப்பட நடிகை மனோரமா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
13: டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே.
11: தமிழ் திரையுலகினராலும் ரசிகர்களாலும் ஆச்சி என அன்போடு அழைக்கப்பட்ட நடிகை மனோரமா அவர்கள் 1937 இதே நாளில் பிறந்தவராவார்.
12: கோபி சாந்தா எனும் இயற்பெயரை கொண்ட இவர் தனது 12வது வயதில் நடிப்புலகில் நுழைந்தார்.
11: முதலில் பள்ளத்தூர் பாப்பா என்று அழைக்கப்பட்டு பின்னர் நாடகங்களில் தொடர்ந்து நடிக்கத் தொடங்கியதும் நாடக இயக்குநர் ஒருவரால் மனோரமா என பெயர் சூட்டப்பட்டு பின்னாட்களில் தமிழ் திரையுலகில் முடிசூடா ராணியாக விளங்கினார்.
12: சுமார் 1500 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் கிட்டத்தட்ட 300

0: பாடல்களையும் பாடியுள்ளார்.
1: 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததோடு கலை மாமணி விருது, சிறந்த துணை நடிகை விருது மற்றும் பத்மஸ்ரீ விருது ஆகியவற்றையும் இவர் பெற்றுள்ளார்.
0: சாகித்ய அகாடமி விருது பெற்ற மலையாள எழுத்தாளர் சுகுமார் அளிக்கோடு அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1926 இதே நாளில் பிறந்த சுகுமார் அளிக்கோடு அவர்கள் மலையாள மொழி இலக்கியத்திற்கும் இந்திய மெய்யியல் குறித்தும் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக அறியப்படும் ஓர் இந்திய எழுத்தாளரும் பேச்சாளரும் விமர்சகரும் ஆவார்.
0: இந்திய மெய்யியல் வேதங்கள் மற்றும் உபநிடதங்களை குறித்த இவரது தத்துவமசி என்ற நூல் மிகச்சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது.
1: இந்த படைப்பிற்காக இவர் 12 விருதுகள் வரை கிடைக்கப்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இவற்றுள் இந்திய சாகித்ய அகாடமி விருது, கேரள மாநில சாகித்ய அகாடமி விருது, வயலார் விருது உள்ளிட்டவைகள் அடங்கும்.
1: விண்வெளிக்கு சென்ற முதலாவது அமெரிக்க வீராங்கனை சாலி ரைட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1951 இதே நாளில் பிறந்த சாலி ரைட் அவர்கள் சேலஞ்சர் மீள் விண்கலத்தில் 1983 1984 இருமுறைகள் விண்வெளி சென்றார்.
1: இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் அமெரிக்க வீராங்கனை எனும் சாதனையை இவர் படைத்தார்.
0: தேசிய விண்வெளி சங்கத்தின் வான் பிரவுன் விருது, NCAA-இன் தியோடர் ரோஸ்வெல்ட் விருது ஆகியவற்றையும் இவர் பெற்றுள்ளார்.
1: 1969 இதே நாளில் அப்பல்லோ 10 விண்கலம் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் தனது அடுத்த கட்டத்திற்கு தேவையான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பியது.
0: இதே நாளில் கிழக்கு ஐரோப்பா, மேற்கு ஆசியா ஆகிய கண்டங்களை இணைக்கும் நாடான ஜார்ஜியா மக்களாட்சி குடியரசு ஆனது.
1: இதே நாளில் மார்ஸ் ஒடிசி விண்ணூர்தி செவ்வாய்க்கோளில் நீர் பனிப்படிவுகள் இருப்பதை அறிவித்தது.
0: 1950 செண்பகராமன் பிள்ளை அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: வந்தே மாதரம்
1: இந்திய விடுதலை போராட்ட வீரரான செண்பகராமன் பிள்ளை அவர்கள் இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்தார்.
0: ஜெய்ஹிந்த் எனும் முழக்கத்தை முதலில் முழங்கியவர் இவரே ஆவார்.
1: 1933 வியன்னாவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் இவர் இம்முழக்கத்தை முழங்கினார்.
0: இதனை கேட்ட நேதாஜி அவர்கள் இம்முழக்கத்தை வழிமொழிந்து உலகமெங்கும் பரப்பினார்.
1: ஐரோப்பா சென்று மருத்துவ பட்டம் பெற்ற இவர் அங்கிருந்தபடியே இந்திய விடுதலை போரில் தீவிரமாக பங்கேற்றார்.
0: உலக மக்களிடையே விழிப்புணர்வை ஊட்டி இந்தியாவிற்கு ஆதரவை திரட்டினார்.
1: தனது உயிர் பிரியும் முன் இறுதி விருப்பமாக தனது அஸ்தியை இந்தியாவிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட இவர் 1934 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: நாடோடி மன்னன், கொஞ்சும் சலங்கை, திருடாதே உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ள தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் SM சுப்பையா நாயுடு அவர்கள் 1979 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
3: தேதியும் செய்தியும்

0: பாடலின் படம் முதல் நீ முடிவும் நீ.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சி

0: ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, போன் 0465226583. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
2: செல் நம்பர் 9488230666.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
7: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
8: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
9: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
8: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
9: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
8: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
9: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
10: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
9: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
10: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
9: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
10: 0465225390.
6: நேர்வே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
10: செல் நம்பர் 9488230666.
6: செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக

0: நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாரா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தென்குமரி தேனிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 30 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 18 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய், கேரட் 85 ரூபாய், முட்டைக்கோஸ் 68 ரூபாய், வாழைக்காய் 10 இனம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 இனம் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌச்சௌ 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 68 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 140 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா பால் சேம்பு தலா 70 ரூபாய், வழுதுலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 68 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி கறிவேப்பிலை தலா 40 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் அறிந்தோம். இனி நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நல்லறகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நல்லறகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 24.06 அடி, பெருஞ்சாணி அணை 29.45 அடி, சிற்றாறு 1 5.44 அடி, சிற்றாறு 2 5.54 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 17.55 அடி. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுக்குழு ஏசி மேளா.
2: குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில்

0: கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
5: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
4: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
6: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
4: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை.
7: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
8: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
3: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜினை.
9: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
10: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம். லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்களுடன் வேளாண் நேரலை. அமுத சுரபி, இதில் பிரதம மந்திரியின் மத்திய சம்பதா யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடி புதிய நுட்பங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் MR வாணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

8:09 குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை நிகழ்ச்சியில். இனி யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் ஏசுதாஸ் பாடிய தாமிரபரணி திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நீரலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
5: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Quad Foreign Ministers meeting to be held in New Delhi today. President Draupadi Murmu to embark on a 3-day visit to Sikkim beginning today. More than 300 tourists stranded in Gulmarg gondola in Jammu and Kashmir rescued after technical snag halted its operations. DGCA issues directives for airlines after Ebola outbreak declared health emergency by WHO. CNG price hiked by 2 rupees per kg in Delhi. India thrashed Maldives 11-0 in their opening Group B match of SAF Women's Football Championship at Margao in Goa.

0: match on Sunday. In IPL playoff cricket, defending champions Royal Challengers Bengaluru will take on Gujarat Titans in qualifier 1 in Dharamshala today. The match is scheduled to begin at 7:30 p.m. The winner of the match will advance directly to the IPL 2026 final, while the losing side will get another opportunity in qualifier 2. India's top shuttlers Lakshya Sen and PV Sindhu will spearhead the country's challenge at the Singapore Open Super 750 tournament, kicking off today. Other Indian players including Ayush Shetty, Kidambi Srikant and HS Pranoy are also set to feature in the tournament. In women's singles, PV Sindhu will begin her campaign against Indonesia's Putri Kusuma Vardhani, while Unnati Huda will face Japanese shuttler Tomoka Miyazaki, and Malvika Vansor will be up against Chinese Taipei's Lin Xiang Ti. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakal.
1: Thank you, Anuja. Hindustan Times and all the dailies have covered the Quad ministers' meet in the national capital amid trade and energy concerns, aiming to keep the Indo-Pacific free, open and secure. The price rise of fuel again grabs the headlines in all the dailies today. Oil shock, petrol crosses 102 rupee is a top front page headline in the Pioneer. Defending the Prime Minister's austerity push, Finance Minister is quoted by the Statesman saying, Indian economy is resilient, but West Asia crisis exerting pressure on Forex. The Hindu writes about a two-judge bench issuing notice to the Union Ministry of Education, NTA and others on pleas to replace on or fundamentally restructure the exam body and make it answerable to Parliament. The editorial in the Tribune talks about renewable energy generation growing by leaps and bounds and accounting for about a quarter of electricity production. Under the headline, Time to Stop Slipping on Oil, the paper says how renewable energy can make India resilient to oil price shocks. The Indian Express states, live-in rules, polygamy ban as Assam introduces uniform civil code bill. With Trump administration's new policy, 7 lakh green card seekers left U.S. in state of anxiety, writes the Economic Times. City swelters, warmest May night in 14 years, says the Times of India. And finally, the Tribune cites Chhattisgarh government turns former Naxal-hit areas into tourist hubs, with tribal culture helping the communities develop a sense of ownership while generating income. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Quad Foreign Ministers meeting to be held in New Delhi today. President Draupadi Murmu to embark on a three-day visit to Sikkim beginning today. More than 300 tourists stranded in Gulmarg Gondola in Jammu and Kashmir rescued after technical snag halted its operations. DGCA issues directives for airlines after Ebola outbreak declared health emergency by WHO. CNG price hiked by 2 rupees per kg in Delhi. India thrashed Maldives 11-0 in their opening Group B match of SAF Women's Football Championship. And in IPL cricket, defending champions Royal Challengers Bengaluru to take on Gujarat Titans this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: வானலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்.
6: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையாக

0: மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா? 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாராம், உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா? என்ன நம்ம காதில் தான் சரியாக இல்லையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேர்கள் கேட்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:35.
5: ஆரம்பமாகின்றது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: கே கே எக்ஸ்பிரஸில் கேட்டது அன்னியின் திரைப்பட பாடல்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ்.

0: faculty, modern facilities, excellent placement assistance, எல்லாமே இருக்கு.
1: நிஷ்கன்யாகுமரி.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
6: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
7: மாட்டிக்கிட்டீங்க.
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா.
11: அந்த இயரிங்க காட்டுங்க.
12: போச்சுவோ பிரைஸ் மணி.
11: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
12: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
11: எங்க?
12: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்,
11: நோ ப்ரோக்கரேஜ்,
12: நோ ஹிடன் ஃபீஸ்.
11: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
8: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: Ponjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
14: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesly Super Speciality Hospital.
5: நினைவுபடுத்துகின்ற நேர்களை, இன்று பகல் மணி 12:50 நலம் ஆய்வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனால் ஏற்படும் இன்னல்களும் தீர்வுகளும் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தொடர்வது வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
15: நேரம் 8:45.
7: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமை மிகு 90th விழா. உழவரின் உயிரோசையாக, கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை

உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 ஆண்டுகளாக கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பலமுறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பல முறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார். தமிழ் பாரதியால்

0: தகுதிபற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர். நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90. நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள்வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பு வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒளிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல்கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி என்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத் தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாலான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன். கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால்

0: போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.

இதுவரை இடம்பெற்றது. புத்தம் புதுகாலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷ்மிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று

0: இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலிருந்து
2: அலக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 9:02. வணக்கம் குமரி மக்களே. பண்பலை 101 உங்களோடு இணைவது ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி.
3: கேஜி நெய் வழங்கும்
2: வசந்த அழைப்பு.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

பாடலா பாட்டு கேட்கறதுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலோட சேர்த்து நம்ம குரலையும் ரேடியோல கேட்டா ரொம்ப ரொம்ப குஷி ஆயிரும் இல்லையா? சோ அதுக்கான நிகழ்ச்சி தான் இது, வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமான உற்சாகமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 2602240 என்ற எண்ணிற்கும், 2907722 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண்ணும் இருக்கு, 8903257309. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு முதல் நேயரா வர்றாங்க, என்ன பாடல விரும்பி கேக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிப்புல இருக்கீங்க, பேசலாம். நிகழ்ச்சியில முதல் நேயரா வர்றாங்க, கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல கேட்டலாமா?

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666
2: செல் நம்பர் 9488230666.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுக்குழு ஈசி மேளா. நேரம் காலை 9:12 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வெல்லும் சொல்லாக்கி நாவாலும் பாவாலும் திறமை வல ஊட்டி நாட்டோரையே வியக்க வைத்து மூவாத முத்தமிழை நிகழ்ச்சிகள் மூலம் உறவுகளுக்கு முறையாக கற்பித்து முத்திரை வதித்த குமரி மண்ணின் 101 இத்திரை களத்தில் அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் வசந்த அழைப்பை திறம்பட நிறைவடுத்தி எனக்கும் உறவுகளுக்கும் விரும்பிய பாடலை தரும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கலாமா?
0: வணக்கம் வணக்கம் சார், இவ்வளவு பெரிய முன்னுரை கொடுத்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் தர்மத்தின் தலைவன், பாடல் முத்தமிழ் கவியே வருக முத்கனி சுவையும் தருக.
0: கண்டிப்பா சார், சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி
1: நன்றி சார். நன்றி.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: அந்த இயரிங்க காட்டுங்க.
4: போச்சு, வோ பிரைஸ் மணி.
3: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
4: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
3: எங்க?
4: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI Retail Direct Mobile App இருக்கே, Retail Direct Scheme மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டி இன் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
5: நோ ப்ரோக்கரேஜ்,
4: நோ ஹிடன் ஃபீஸ்.
5: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
4: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் ஓமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:19. இது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம் மேடம், நல்லா இருக்கும்
9: சார். நலமா இருக்கும் சார். நலம் விசாரிப்பது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
10: கண்டிப்பா.
9: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
10: எனக்கு இன்னைக்கு திரைப்படம் இருந்து மீனா பொண்ணு பாட்டு, அழகான பாட்டு. பாட்டு எனக்காக மட்டும் இல்ல, உங்களுடைய பேரன் பத்தின கேட்டுட்டு கேட்டு அவர்களுக்காக கேட்கறேன்.
9: கண்டிப்பா சார், எல்லாருக்காகவும் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: நேரம் காலை 9:25 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழியை நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். ஜமால் முகமது சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி.
8: Thank you.

0: கடல் அலைகளின் தாலாட்டாய் நம் மண்ணின் உறவுகளின் பாராட்டாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 9:31 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பொய் சொல்ல போறே, பொய் சொல்ல போறே என்கிற இனிய பாடல் வேணும்.
0: கண்டிப்பா
1: வந்து இட்லி பொங்கல் சாம்பார் வடையெல்லாம் இருக்கு.
0: சரி சார், ஓகே, இட்லி பொங்கல் சாம்பார் வடையெல்லாம் சேர்த்து பொய்யோட சேர்த்து இந்த பாட்டை கேட்டலாம். நன்றி சார், நன்றி
1: நன்றி நன்றி.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமார கோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோவின் குழுக்குழு ஈசி மேளா. நேரம் காலை 9:39 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்க, என்ன பாடல விரும்பி கேக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
11: வணக்கம், நான் புத்தூர்ல இந்திரா பேசுறேன்.
10: புத்தூர்ல இருந்து இந்திராமா. இந்திராமா எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நாங்களும் நல்லா இருக்கோம். கல்ல சாப்பிட்டீங்களா?
11: இல்ல, இனிதான்.
10: இனிமேல் தானா? சரி, ஓகே. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேக்க போறீங்க?
11: எனக்கு வந்து உனக்கும் எனக்கும் படத்துல இருந்து
10: சூப்பரா பாடுறீங்களே. சரிம்மா, உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றிமா.
11: நன்றி.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक क्लिक लिया आहा
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
5: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
3: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
5: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
3: அது மட்டும் இல்ல, யுஜி ஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு தரும் படிப்புகளில் சேர்ந்து பயில

0: 1-844-444-7311க்கு கால் பண்ணுங்க.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி இதில் பிரதம மந்திரியின் மத்திய சம்பதா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடி புதிய நுட்பங்கள், கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 10:30 என்றும் இளமை கணித வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் சிபி பிலோமினால் அவர்களுடனான நேர்முகம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம கேளுங்க. நேரம் காலை 9:49 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நம்ம நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நலமா இருக்கும். யார் பேசுறீங்கம்மா? சுங்கான் கடையில இருந்து ராதா மனோகரன். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தர்ம யுத்தம் இந்த படத்தில் ஆகாய கங்கை பூந்தே மலர்ச்சோலை. அது
0: கண்டிப்பாமா உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி.
1: ஓகே.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அடே,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க், ஜங்ஷன், நாகர்கோவில்.
6: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல? வரும்போதே பண்ணிட்டேன், மொபைல்ல இருந்து.
7: எங்க?
6: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
7: நோ ப்ரோக்கரேஜ்,
6: நோ ஹிடன் ஃபீஸ்.
7: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனால் ஏற்படும் இன்னல்களும் தீர்வுகளும் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 9:56 ஆகியாச்சு. நேயர்கள் இணைந்திருப்பது வசந்த அழைப்பில். இன்று நமது நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
11: நிகழ்ச்சி தொகுப்பாளர்
10: சரலூர்ல இருந்து நாகலிங்கம். சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
11: எனக்கு வசந்த படத்துல
10: பாட்டு கேட்கலாமா?
11: கண்டிப்பா.
10: நன்றி சார்.

0: இன்னைக்கு வசந்த அழைப்புல நமக்காக நல்ல நல்ல உற்சாகமான சந்தோஷமான பாடல்களை கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து வருவது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகள் இடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: வீசும் தென்றலாய் உங்கள் பயணத்தின் துணையாயிருப்பது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 10:02.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏனா, புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: வசந்தற்கோ விளங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி நம்ம நிலையத்தில் ஆரம்பமாகியாச்சு. நம்ம நிகழ்ச்சியில மொத்தம் 4 சுற்றுகள் இருக்க, முதல் சுற்றுல திருக்குறளும் அதன் பொருளும் நேயர்கள் தங்களுக்கு தெரிந்த அல்லது பிடித்தமான திருக்குறளை அதனுடைய பொருள் சொல்லி அதற்கான விளக்கமும் நமக்கு கொடுக்கணும். இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு. ஒரு தமிழ் வார்த்தையின் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நேயர்களுக்காக நாம சொல்லுவோம். மேலும் அந்த வார்த்தையானது எத்தனை எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை அப்படிங்கறதையும் சொல்லிடுவோம். அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்பும் நாங்க கொடுத்துருவோம். நேயர்கள் அது என்ன வார்த்தை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லணும். மூன்றாவது சுற்று என்ன அப்படின்னா அழகு தமிழ் சொல் அறிவோம். அதாவது நேயர்களுக்காக பழந்தமிழ் வார்த்தை அல்லது சங்க தமிழ் வார்த்தையானது ஒரு உதாரண வாக்கியத்தோட சொல்லப்படும். அந்த வாக்கியத்தை புரிந்து கொண்டு நேயர்கள் அந்த வார்த்தைக்கான பொருளை சொல்லணும். கடைசியான சுற்று கொடுக்கப்படும் தலைப்பில் பிறமொழி கலப்பின்றி அழகு தமிழில் ஒரு நிமிடம் பேச வேண்டும். இதுதான் இன்னைக்கு சொல்லாடல் திருக்குறள் நிகழ்ச்சியில நேயர்களுக்காக காத்திருக்க 4 சுற்றுகள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நமது நிகழ்ச்சியில் இனிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், திருக்குறள் சொல்லுங்க
1: மேடம். திருக்குறள் 64 மக்கள் பேரை அமிழ்தினும் ஆற்ற இனிதன்றே தம்மக்கு சிறுகை அளாவிய கோள். நம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவிய மிகவும் எளிமையான போன கூழானாலும் அது பெற்றோருக்கு அமிழ்தினம் இனிமையுடையதாகும்.
0: அழகா சொல்லிட்டீங்க சார். இரண்டாவது சுற்றுக்கு போயிடலாமா? இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு சுற்றுல நாம காட்டுல காணப்படக்கூடிய மிருகங்கள், பறவைகள், அவங்க அந்த மிருகங்களை பத்தின வார்த்தைகளை தான் உங்களுக்காக தரப்போறோம். சோ இதுதான் குறிப்பு. இன்னைக்கான குறிப்பு உங்களுக்கு முதல்லயே கொடுத்தாச்சு. வார்த்தை என்ன அப்படிங்கறத சொல்லிடலாமா?
1: சொல்லிருங்க.
0: மொத்தம் 6 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை, சரியா? முதல் எழுத்து கா, நெடில்.
1: காண்டாமிருகம்
0: இல்லை. முதல் எழுத்து கா, கடைசி எழுத்து லி. தமிழுக்கு வர இல். கா, காங்கிறது நெடில், கடைசி எழுத்து லி, சிறப்புலகரம் லி. 6 எழுத்து வார்த்தை.
1: என்ன பெரிய மிருகமா?
0: சின்ன மிருகம் தான். இது வீட்லயும் இருக்கும்,

0: தெரியலையா? ஆமா, சிறப்பழகரம். சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: உற்சாகமான காலை வணக்கம். நான் கோவில் புட்புடி ரகுமான்மா.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: இன்னைக்கு வந்து வெகுளாமையில இருந்து நாலாவது குரல்மா. நகையும் கொல்லும் தினத்தின் பகையும் உழவோ பிற. அதாவது இதுக்கு வள்ளுவர் மிக அழகா சொல்லியிருக்கமா, நகுதலையும் மகிழ்வாய் கொடுக்கின்ற தினத்தை போல பகையாய் இருக்கும் வேறு கிழவனமோ இன்பத்திலேடு வரும் என்று. அதாவது அந்த இதுக்குள்ள உண்மையான குரல், தீமை வருவது எல்லாம் கோபத்தினால் தான். அதனால் எவரிடமாவது சரி கோபம் கொள்வதை விட்டு விலக.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து ஐந்து எழுத்து வார்த்தை.
1: சரியம்மா.
0: முதல் எழுத்து பா, குரில். குரில். கடைசி எழுத்து தி, குரில். தி, குரில். இது வந்து தன்னுடைய நிறத்தை மாற்றக்கூடிய ஒரு. ஆமா ஆமா, சரியா சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? இன்னைக்கான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா வெதிர். வெதிர். இதுக்கு உதாரண வாக்கியம் சொல்றேன். பண்டைய தமிழர்கள் வெதிர் கொண்டு புல்லாங்குழல் செய்தனர். வெதிர்னா மூங்கில், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இன்னைக்கு அடுத்த சுற்றுக்கு வந்து உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு சிறிய புன்னகை.
1: புன்னகை. புன்னகையினுடைய தன்மையே தனியம்மா. ஒரு மனிதன் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சிறிது புன்னகைத்து அவரிடம் பேசினால் அவருடைய மனது கொஞ்சம் ஆறுதல் அடைந்து அவரும் மிகவும் எளிதாக ஆகிவிடுவார். காரணம், புன்னகையை விட சிறந்தது புன்னகை என்று பல கவிஞர்கள் சொன்னாலும் கூட இன்று நாம் இந்த புன்னகையை சிந்துவது ரொம்ப அரிதாகவே இருக்கிறது. காரணம், இந்த புன்னகையினுடைய தன்மை தெரியாததுனால். புன்னகைப்பதனால் நோய் நொடிகளில் இருந்து நம்மை நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு புன்னகைக்கும் 300 சில்லரை, அதாவது நரம்புகள் வேலை செய்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நாம் அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்கிறோம். புன்னகையே சிறந்த ஒரு மருந்து. புன்னகையை விட ஒரு புன்னகை தேவையில்லை. ஆனால் நாம் எல்லோரும் புன்னகையை விரும்புகிறோம். அதை விட சிறந்தது புன்னகை தான் என்று என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த குமரி பண்பலைக்கு அன்பு சகோதரிக்கு நன்றியம்மா. நன்றி.
0: நன்றிங்க ஐயா. நன்றி.
1: நன்றியம்மா. நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
9: ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும்.
8: மிஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம் யூனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
7: மிஷ் கன்னியாகுமரி.
0: நேரம் காலை 10:12 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? பருத்திவிளையிலிருந்து. ஸ்ருதி. ஸ்ருதி, சொல்லுங்க. ஸ்ருதி, நிகழ்ச்சியில முதல் சுற்றுக்கு போலாமா?

0: சரி.
1: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த திருக்குறளை சொல்லுங்க.
0: அதிகாரம் 29. திருக்குறளை அவரை மறைக்க அளவின் கண் நின்று ஒழுகல் அளவில் சஞ்சரி ஆதலர் பொருள் திருக்குறளை காண்பதில் அளவறிந்து வாழும் நெறியில் நின்று வாழப்பட்டார்.
1: சரிம்மா, அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல உங்களுக்கான வார்த்தை நான்கு எழுத்து வார்த்தை, சரியா? முதல் எழுத்து சே, கடைசி எழுத்து இ, பஞ்சுமிட்டாய் இ, கடைசியில இ வருதுல அந்த இ. முதல் எழுத்து சே. இது வந்து ஒரு நான்கு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. நான் முதல்லே உங்களுக்கு குறிப்பு சொல்லிட்டேன், அதாவது காட்டில் காணப்படக்கூடிய மிருகங்கள் பறவைகள், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து வார்த்தை விளையாட்டுல எடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிட்டீங்கம்மா. சரி, மூன்றாவது சுற்றுக்கு போயிடலாமா? உங்களுக்கான பழந்தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா விகர்த்தனன். விகர்த்தனன், இதுக்கு உதாரண வாக்கிய சொல்றேன், கண்டுபிடித்திடலாம். அதிகாலையில் விகர்த்தனின் கதிர்கள் பட்டு தாமரை மலர்ந்தது. விகர்த்தனன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு கடைசி சுற்றுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா புத்தக வாசிப்பு.
0: புத்தக வாசிப்பு அருமையான தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நண்பன் தான் புத்தகம் மட்டும்தான். வெளியிடங்களுக்கு போகும்போது நம்ம மன அமைதிக்காகவும் நல்ல மகிழ்ச்சிய தர நாவல்கள் அப்படின்னு மன அமைதிக்காகவும் இந்த புத்தக படிப்பு. அது மட்டும் இல்ல, நம்ம பொது அறிஞர் நம்ம அன்றாட உள்ள செய்திகள் எல்லாம் வாசிப்பு மூலம் பார்க்கும்போது நாபுரத்தையும் சரியா வாங்கணும், மற்றவங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்றதுக்கு நிறைய அறிவு சேகரிக்க முடியுது. மொத்தத்துல நம்முடைய அறிவு களஞ்சியம்னு சொல்லலாம்.
1: வாசிப்பு
0: ரொம்ப
1: ரொம்ப முக்கியம், புத்தக வாசிப்பு மிகவும் முக்கியம். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, அதாவது ரொம்ப அழகான தமிழையும் எளிமையான தமிழ்ல பேசிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
1: நேரம் காலை 10:16 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில நமக்காக திருக்குறளை சொல்ல போறது அடுத்து யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
9: ஹலோ.
1: வணக்கம்.
9: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். யார் பேசுறீங்க?
9: குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
9: முதல் குறள் 21. ஆசைகளை வறுத்து ஒதுக்கி விட்டவர் பெருமையை புகழ்ந்து விளக்குவதே நூல்களின் முடிவாக இருக்க வேண்டும். நன்றி.
1: சரிங்கய்யா, ரெண்டாவது சுற்றுக்கு போயிடலாமா?
9: சரி.
1: இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை ஆறு எழுத்து வார்த்தை.
9: சரி.
1: ஆறு எழுத்துக்கள்ல முதல் எழுத்து கா, குரில். கடைசி எழுத்து லி, குரில். அதுவும் குரில் தான், ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை.
9: என்னங்கய்யா?
1: காட்டுக்குயில். இல் சொல்லல, நான்

0: லீ சொன்னேன்.
1: லியா?
0: ஆ
1: நீங்க
0: கேக்குதா?
1: கேக்குதா? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஓ, வார்த்தைகள் உங்களுக்கு தெரியல. சரியா,
1: கண்டுபிடிக்க முடியல.
0: சரிங்க ஐயா, சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
1: ஓகே, வாழ்த்துக்கள்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. வேலு மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சரிங்கய்யா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
2: பொருள் வகை அந்த அதிகாரம் 76வது அதிகாரம். இதுல இருந்து 757வது குறள். அருள் என்னும் அன்பின் புழவி பொருள் என்னும் செல்வச்சதியால் உண்டு. இதனுடைய அர்த்தம், அன்பு என்கின்ற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கின்ற குழந்தை பொருள் என்கின்ற செவிலித்தாயால் வளர்க்கக்கூடியதாகும். மீண்டும் குரல் ஒருமுறை, அருள் என்னும் அன்பின் புழவி பொருள் என்னும் செல்வச்சதியால் உண்டு.
0: சரிங்க, அழகா சொன்னீங்க. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
2: கண்டிப்பா.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து கா, நெடில். கடைசி எழுத்து லி, சிறப்பழகரம் வரக்கூடிய லி. ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. குறிப்பு வந்து முதலே சொல்லிட்டோம், காட்டில் காணப்படும் மிருகங்கள் பறவைகள். இத பத்தி தான் இன்னைக்கான வார்த்தை விளையாட்டு சுற்றுல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து சின்ன, அதாவது இந்த விலங்கு வந்து வீட்லயும் நம்ம வந்து வளர்ப்போம்.
2: வீட்லயும் வளர்ப்போம்.
0: ஆமா,
2: மாடு மாதிரி வளர்ப்போம். அப்படியே?
0: ஆமா. கா கடைசி எழுத்து லி.
2: காட்டு, காட்டு
0: மாடு. காட்டு கடைசி லி
2: சொல்லியிருக்கேன்.
0: வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி.
3: நன்றி. புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
8: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
7: பாட்டில் வார்ட்ராப்,
8: ஷோகேஸ் பொருட்கள்,
7: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்.
8: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
9: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
10: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
11: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
0: நேரம் காலை 10:20 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நேர்கள்லாம் அழகா வந்து தங்களுக்கு தெரிந்த பிடித்த திருக்குறளை அதனுடைய பொருளோட நம்ம கிட்ட அழகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
12: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
12: வணக்கம், வணக்கம், நான் பால்மணி, அகஸ்தீஸ்வரம்.
0: யாருங்க?
12: அகஸ்தீஸ்வரத்தில இருந்து பால்மணி.
0: அகஸ்தீஸ்வரம்ல இருந்து பால்மணி, சொல்லுங்க ஐயா, திருக்குறள் சொல்லுங்க.
12: ஊக்கமுடைமை, குறள் எண் 595. வெள்ளத்தலையில் மலர்நிட்டம் மாந்திரதம், உள்ளத்தலையது உயர்வு. நீர் பூக்களினது தண்ணீர் நீளமானது நீரின் ஆழத்தின் அளவினது ஆகும். அதுபோலவே மக்களின் உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவினதே ஆகும் என்பது பொருள்.
0: சரிங்கய்யா, இரண்டாவது சுற்றுக்கு போயிடலாமா? இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து தி. இது வந்து நான் முதலே குறிப்பு சொல்லிட்டோம், அதாவது காட்டில் காணப்படக்கூடிய மிருகங்கள் பறவைகள். சரியா, இது வந்து ஒரு பறவை. முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து தி, ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை.

0: ஏதாவது குறிப்பு சொல்ல முடியுமா?
1: குறிப்பு அதான் சொல்லிட்டேனே, ஒரு பறவைன்னு
0: பறவை
1: சொல்லிட்டேன். ஆமாம்.
0: அப்படியா?
1: ரொம்ப ஈஸியான பறவை தான்.
0: கடைசி எழுத்து வியா.
1: தி தி
0: தி.
1: ஆ தெரியலையா? சரி, இங்கேயா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோட்டார்லேருந்து முத்தம்மாள்.
0: கோட்டார்லேருந்து முத்தம்மாள், சொல்லுங்க முத்தம்மாள், திருக்குறள் சொல்லுங்க, கேட்கலாம்.
1: இனிய உளவாக இன்னாத கூறல் தன்னிருப்ப காய் கார்ந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை விடுத்து தனிமையாக பேசுவது கண்களை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. சரி, நிகழ்ச்சியில இரண்டாவது சுற்றுக்கு போயிடலாமா? இன்னைக்கு இரண்டாவது சுற்றுல கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா, காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் தான். சரியா, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம எளிமையான வார்த்தைகள் தான். இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து தி. இது வந்து ஒரு பறவை. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றி நன்றி. இப்போ அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? உங்களுக்கான அழகு தமிழ் வார்த்தை, பழந்தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா ஐனி. ஐனி, சரியா? இதுக்கு வந்து ஒரு உதாரண வாக்கியம் சொல்றேன். பசியோடு வந்த பாணர்களுக்கு இல்லத்தரசி சுவையான ஐனி இட்டாள். இல்லத்தரசி வீட்டில் உள்ளவங்க, பெண், மனைவி. நான் என்ன கேட்டேன்னா ஐனி, சரியா? பசியோடு வந்த பாணர்களுக்கு, பசியோடு வந்த பாணர்களுக்கு இல்லத்தரசி சுவையான ஐனி இட்டாள். நான் கேட்டது ஐனி. ஐனிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு
1: கேட்டேன்.
0: இன்னொரு வாட்டி உங்களுக்காக அந்த உதாரண வாக்கியம் சொல்றேன், நல்லா கவனிச்சு சொல்லுங்க. பசியோடு வந்த பாணர்களுக்கு இல்லத்தரசி சுவையான ஐனி இட்டாள். ஐனா சோறு, உணவு, சரியா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கான கடைசி சுற்று தலைப்பு சொல்லிடலாமா? நன்றி.
1: நன்றி எல்லோருக்கும். எல்லோரும் அதை பயன்படுத்த வேண்டும். சிலர் நன்றியை மறந்து வீரார்கள். நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றி அன்றே மறப்பது நன்றி என்று சொன்னார் திருவள்ளுவர். நன்றி பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் நம்மோட கூட படைத்து கூட பழகியவர்கள் பெற்றார் எல்லோரிடமும் நன்றியுடனும் அன்போடும் வழங்கிட்ட வேண்டும். நன்றி மறப்ப மறந்தால் நமக்கு தீங்குதான் சிலை ஏற்படும்.
0: எல்லாரிடமும் நன்றி சொல்ல பழகுவோம், சரியா?
1: எல்லாரும் நன்றியுணர்வோடு வழங்க வேண்டும்.
0: சரிம்மா, சரி. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றிம்மா,
1: வணக்கம்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
6: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
5: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
6: செல் நம்பர் 9488230666.
0: நேரம் காலை 10:27 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: மேடம் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நான் பிரசாந்த், குளத்தில் இருந்து பேசுறேன். மேடம்
0: பிரசாந்த் ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த திருக்குறள் சொல்லுங்க.
7: 428 அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே உணர்ந்து செய்ய வேண்டியவற்றுக்கு அஞ்சி விலகி நடப்பது அறிவுடையவர்களும் குணமாகும்.
0: நன்றி சார். அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
7: போகலாம் மேடம்.
0: இது வந்து ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. காட்டில் காணப்படக்கூடிய ஒரு மிருகமோ அல்லது பறவை, சரியா? ஆறு எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து கா, குரில்.
7: குரில் கா.
0: கடைசி எழுத்து வந்து லி.
7: லட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த லீ.

0: முதல் எழுத்து
1: லி இல்ல. ஆ
0: முதல்
1: சரி
0: எழுத்து கா, கடைசி எழுத்து
1: ஆ
0: லீ.
1: லி கரண்
0: ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை.
1: வேற ஏதாவது
0: வேற ஏதாவதுன்னா, இது வந்து நம்ம வீட்லேயும் வந்து இந்த இதை வந்து பொதி மூட்டை சூக்கிறதுக்காக வளர்ப்போம். ரொம்ப எளிமையான குறிப்பாக சொல்லிட்டேன் உங்களுக்கு.
1: வரி கழுது கழுதை மேடம்
0: கழுதை புலி.
1: கழுதை புலி. ஓகே மேடம் ஓகே
0: சரியா? சரி, இனிமே அடுத்த மூன்றாவது சுற்றுக்கு போயிடலாமா?
1: ஆ போகலாம் மேடம்.
0: இன்னைக்கு உங்களுக்கான பழந்தமிழ் வார்த்தை சமர்.
1: சமர் இல்லையா மேடம்
0: ஆமா, இது உதாரண வாக்கியம்
1: அது
0: சொல்றேன். பண்டைய தமிழ் மன்னர்கள் சமரில் பெரும் வீரம் காட்டினர்.
1: போர்
0: சமர் அப்படின்னா போர் அல்லது சண்டை, ரெண்டுமே சொல்லலாம்.
1: ஓகே மேடம் நன்றி மேடம்
0: நான்காவது சுற்று வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை.
1: ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுதே மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து விடுகிறது. வேலைக்கு செல்பவர்கள் ஒரு ஓய்வு நாளாகவே நாம் ஞாயிற்றுக்கிழமையை கருதுவோம். நமது குடும்ப உறவுகளோடு இணைந்து அருகில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு அந்த விடுமுறை நாள் அது விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் சென்று அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய கவலைகள் ஆகட்டும் ஏதாவது சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சுற்றுலா தலங்களுக்கு சென்று பகிர்ந்து கொள்ளும் பொழுது மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியும் எந்த விதமான கவலைகளும் மறந்து விடுகிறது. குடும்ப உறவுகளோடு அதிக நேரம் செலவழிப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய உபகாரமாக. நன்றி மேடம்.
0: நன்றி ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. நேர்கள் இதுவரை சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை நேயர்களுக்கும், கலந்து கொள்ள முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி
5: வசந்த் சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
7: முற்றிலும் விலை தரம் நம்பிக்கை வசந்த்.
8: நேரம் காலை 10:31. முக்கடலின் முழக்கமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்
9: என்றும் இளமை தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
10: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் நாகர்கோவில் சிபி பிலோமினால் அவர்கள்.
11: வணக்கம்மா.
12: வணக்கம் மேடம்.
11: சென்ற வாரம் உங்களுடைய பணி அனுபவங்கள்லாம் சொன்னீங்க, இந்த வாரம் உங்களுடைய குழந்தை பருவத்தை பற்றி சொல்ல முடியுமாம்மா?
12: குழந்தை பருவம் ரொம்ப இனிமையான ஒரு பருவம். ஏன்னா நான் தான் எங்க குடும்பத்திலே மூத்த மகள். அதனால பேத்திய வந்து எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்சி விளையாடி சந்தோஷமா அவங்க வளர்த்துனாங்க.
11: தட்டுல தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்கிருக்காங்க.
12: அம்மா பாட்டியும் தாத்தாவும், அதுக்கப்புறம் அப்பா வழியிலேயே பாட்டி தாத்தாவும் எல்லாருமே என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாங்க.
11: ரெண்டு வழியிலயும் நீங்க மூத்த பேத்தி.
12: ரெண்டு வழியில மூத்த பேத்தி இல்ல, அப்பா வந்து 5வது ஆள். எல்லாருமே அவங்க தனித்தனியா தான் இருந்தாங்க. நாங்க இருந்த வீட்டுல

0: எங்க அப்பா, தாத்தா, பாட்டி, அப்புறம் இன்னொரு சித்தப்பா ஃபேமிலி, ஒரு அத்தை ஃபேமிலி, மூணு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, அப்படிதான் வளர்ந்தோம். அதனால எங்களை கவனிக்கிறதுக்கு அம்மா வேலை செய்வங்களை கவனிக்கிறது, அத்தை வந்து எங்களை எல்லாம் கவனிச்சுக்கணாங்க.
1: அத்தை திருமணம் ஆகாம இருந்தாங்களா?
0: இல்ல, திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகி எங்க இங்க வீட்டுல இருந்தாங்க. இப்ப இளமை பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான், ரொம்ப ஜாலியா தான் இருந்தது. என்ன என்ன கவனிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப
1: அம்மா வழியில,
0: அம்மா வழியில அம்மா மட்டும், ஒரு அண்ணன், அம்மாவுக்கு ஒரு அண்ணன் தான், அவங்க ராணுவத்துல வேலை பார்த்துட்டாங்க. இளமை பருவம், ஸ்கூல்ல படிக்கிறது, ஸ்கூல்ல கொண்டு விட்டது, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்பா கொண்டு விடுவோம் கால் எழுமணும்னு, அப்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன வந்து நல்லா குளிப்பாட்டி, குளிப்பாட்டுறது வைக்கிறது எல்லாம் அப்பாவுடைய வேலை.
1: இன்னும் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு?
0: இன்னும் ஞாபகம் இருக்கு, அது தெரியும். ஏன்னா பக்கத்துல ஒரு நாய் இருக்கும், நாய்க்கு பிஸ்கெட் போட்டுட்டே இருப்பாங்க, அப்புறம் என்ன குளிப்பாட்டுவாங்க, அதோட பேசி பேசி என்ன எல்லாம் குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஞாபகம் எல்லாம் எனக்கு இருக்குது. நல்ல மகிழ்ச்சியா இருந்த அந்த காலங்கள்.
1: அந்த காலகட்டத்தில எல்லாம் பெரும்பாலும் குழந்தைங்களை பாத்துக்கிறது எல்லாமே பெண்கள் தான் செய்யறது. இப்ப வந்து ஆண்களும் பெண்களும் செய்யறாங்க. ஆனா உங்க அப்பா அப்பவே உங்களை எல்லாம் கவனிச்சிருக்காங்க.
0: ஏன்னா எனக்கு பிறகு அடுத்த வருஷ வரிசையா பிள்ளைகள் பறந்துட்டே இருந்தாங்கல்ல, அதனால அம்மாவுக்கு வேலைகள் இருக்கும். அம்மாவுக்கு அந்த காலையில் உள்ள வேலையா, அப்பா ஸ்கூலுக்கு போறதுனால அப்பாவுக்கு சமையல் பண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும். அந்த டைம்ல அப்பா வந்து எங்களை நல்லா கவனிப்பாங்க. அதனால அப்பாவோட ரொம்ப அட்டாச்மெண்ட் எங்களுக்கு. அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் பிரைமரி ஸ்கூல் ஊர்ல தான், பக்கத்துல தான் இருந்தது. அப்புறம் ஹைஸ்கூலுக்கு வரும்போது கருங்கல், கருங்கல் உள்ள ஹைஸ்கூலுக்கு வளர்ந்த பிறகு நாங்கள் அங்கே தான் படி, தமிழ் மீடியம் தான் படித்தது. டென்த்தில் அப்போ எல்லாம் லெவன்த் இருந்தது. நல்லா படிப்பேன். அப்போ வந்து நல்லா எங்களுக்கு எல்லாம் பாடங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மேக்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே இந்த வாய்ப்பாடெல்லாம் படி பாடாமல் படிப்பாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். டீச்சர்ஸ்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு அந்த மேக்ஸ் மேலே ஒரு வெறுப்பு வந்துட்டு, சொல்லி தரதுக்கு போல அடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க.
1: மேக்ஸ் டீச்சர்னாலே கம்போட தான் இருப்பாங்க, அந்த அடிக்கு ரொம்ப பயப்படுவாங்க. வாய்ப்பாடுன்னா ரொம்ப ஒரு குழப்பம் தான் இல்லையா?
0: ஆமா, வாய்ப்பாடெல்லாம் படிச்சு பாராம படிச்சுட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா, போர்டு கிட்ட நிப்பாட்டி விட்டு இந்த மேக்ஸ் செய்யும் சொல்லுவாங்க, இந்த கணக்கு போடும் சொல்லுவாங்க. அப்ப சரியா போடலன்னா அடி விழுந்துட்டே இருக்கும், கம்பு வச்சு நல்லா அடிச்சுட்டே இருப்பாங்க. அதனால அந்த மேக்ஸ் அந்த சப்ஜெக்ட் வந்தாலே எனக்கு ஒரு பயம், அந்த டீச்சரையும் பிடிக்காது மேக்ஸும் பிடிக்காது. அப்படி மேக்ஸில் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். லெவன்த்து வந்த பிறகு நானே மேக்ஸ் பழைய குவஸ்டின்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டிலேயே போட்டு போட்டு எல்லாம் செய்து பார்ப்பேன். இப்போ எங்கள் தெருவில் என் ஸ்டேஜில் உள்ள பசங்க உண்டு, பையன், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் எல்லாம் உண்டு. அவங்க வந்து என் ஸ்டேஜில் ஒருத்தன் உண்டு, அதுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் உண்டு. அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த ஆண் பெண் பேதம் இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே சகஜமாக பழகுவோம். இப்போ சாயங்காலம் ஆயிட்டுன்னா கூப்பிட்டுங்கவா, என்ன இந்த கணக்கு தெரியல சொல்லிதா அப்படின்னா, வாசலில் உட்கார்ந்துருந்தது எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்படி நிறைய கணக்குகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணி, பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வாங்கி, சொந்தக்காரங்கள்லாம் எஸ்எல்ஸ் முடித்தவங்கலாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கிட்டு அதை போட்டு போட்டு போட்டு பார்த்து ஒரு தைரியம் வந்துட்டு, நமக்கு மேக்ஸில் பயமே இல்லை. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி படித்தேன். அப்போ எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. நான் அவங்களுக்கு சொல்லி தர்றதுக்குள்ள வாய்ப்பு குறைவு. ஸ்கூல்ல டீச்சர் முடிச்சிட்டு வந்த பிறகு அடுத்த வேலை இருக்கும் அப்பாவுக்கு, அடுத்த வேலை செய்ய போயிருவாங்க. அப்பா வந்து சொசைட்டி வச்சிருந்தாங்க, சொசைட்டில போயிட்டு நைட்டு வரைக்கும் அந்த சொசைட்டில நான் வேலை பார்ப்பாங்க. அப்ப எங்களுக்கு அதை டீச் பண்ணி தர்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. இப்ப நாங்களாவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பெரியப்பா பையன் கிட்ட, அச்சுதா பையன் கிட்ட கேட்டு கேட்டு அப்படியே பழகினா அப்படிதான் படிச்சது.
1: நீங்க டியூஷனுக்கு எதுவும் போனதில்லை?
0: அந்த காலத்துல டியூஷனே கிடையாது, அவங்க அவங்கள படிச்சுக்கிடணும். அப்புறம் விளையாடுவோம், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தெருவில் விளையாடுறதான். இந்த மாதிரி காம்பவுண்டிங் மட்டும்லாம் கிடையாது, எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும், எல்லாமே சகஜமாக நல்லா விளையாடுவோம். சாயங்காலம் 6 மணின்னா எங்கள் பாட்டி வந்து ஒரு கண்டிஷன் உண்டு, 6 மணின்னா வந்து விளக்கு வைக்கணும் வீட்டில், கரண்ட் கிடையாது அந்த காலத்தில். வீட்டில் வந்து மண்ணெண்ணெய் விளக்கு தான், விளக்கு வைக்கணும், கைகாலாம் கழுவிட்டு வந்துடணும், வந்து உட்காந்து படிக்கணும், அந்த ஒரு பழக்கம் உண்டு. பாட்டி வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஆளுமை, குடு குடும்பம் இல்லை. எங்கள் பாட்டி வந்து எல்லா மருமக்களையும் பேர பிள்ளைகளையும் அப்படி ஆட்டி படைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற டைமுக்குன்னா எல்லாரும் வீட்டுல வரணும், ப்ரேயர் பண்ண டைம்னா எல்லாரும் ப்ரேயர் பண்ணணும், முழங்கால் போட்டு தான் ப்ரேயர் பண்ணணும், அதுக்கப்புறம் உட்காரணும். அது வந்து பேர பிள்ளைகள் மட்டும் கிடையாது, மருமக்களும் அப்படிதான், மகனும் மருமக்கள் எல்லாருமே அங்க வந்து அந்த டைம்ல ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும். அப்படி அவங்க ரொம்ப கண்டிஷன். அதே மாதிரி பிள்ளை வளர்ப்புலையும் அவங்களுக்கு 7 பிள்ளைங்க உண்டு, 2 பெண்பிள்ளைகள், 5 ஆம்பிள்ளைகள், எல்லாருமே படிக்க வச்சாங்க. அப்புறம் 2 பெரியப்பாக்கள் அவங்களெல்லாம் சரியா படிக்க முடியல, அவங்க கடையில் பாக்கி எல்லாருமே படிச்சாங்க. படிச்சு பெம்பிள்ளை பிள்ளைகளும் வேலையை போகல, அப்பாவும் அப்பாவுடைய தம்பி சித்தப்பா ரெண்டும் தான் கவர்மெண்ட் வேலை. பிள்ளைகளை வந்து கண்டிஷனா வளர்த்தாங்க, வளர்த்தனால எல்லாருமே ஒரு நல்ல நிலையில தான் இருக்காங்க. இளமை பருவம் அது வந்து எனக்கு இன்னும் மறக்காது. அது வரைக்கும் தெருவில் எல்லாம் ஆண பொண்ணு எல்லாம் சேர்ந்து தான் விளையாடுவோம், நல்லா ஜாலியா இருக்கும். அப்புறம் வீட்டு வேலைகள் பார்க்கணும், படிக்கணும், அந்த மாதிரி.

0: இளமை பருவம் அப்படி போச்சது. அது அந்த ஒரு பொறுப்புணர்வு, அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலையை செய்யணும். அதெல்லாம் எங்கள் பாட்டி இருந்து படித்தது. நல்லா சமைப்பாங்க, ரொம்ப டேஸ்டாக சமைப்பாங்க. பேர பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு கையில் ஒரு உருண்டை அப்படியே உருட்டி தருவாங்க, அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும்.
1: நீங்கள் வந்து 7 பேர் அப்படின்னு சொன்னீங்க வீட்டில், அப்பா ஒருவரோட வருமானத்தில் தான் எங்கள் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சென்ற வாரம் சொன்னீங்க.
0: ஆமாம்.
1: அப்போ வந்து வீட்டில் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப நெருக்கடி இருந்திருக்கும், அதுலேயே நீங்கள் முதல் பெண். எப்படி அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்ட அனுபவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா?
0: அம்மா வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க, தேவையில்லாத எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. தேவையில்லாமல் துணிமணிகள் வாங்குறது, நிறைய திங்ஸை வாங்கி அப்படியே கிடையாது. இருக்கிற வருமானத்தை வச்சு எப்படி சிக்கனமாக செலவு பண்ணலாமோ அதை யோசித்து தான் பண்ணுவாங்க. அம்மா வந்து தையல் டீச்சராக இருந்தவங்க தான், குழந்தைகளை வளர்க்கணுங்கிறதுனால தான் அந்த தையல் டீச்சரை விட்டுட்டாங்க. அதனால் எங்களுடைய துணிமணிகள் எல்லாம் அம்மா தான் தைப்பாங்க. அம்மா அதில் வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அம்மாவுடைய அந்த ஒரு சிக்கனம் தான் நாங்களும் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.
1: உங்களுக்கும் தையல் தெரியும?
0: தெரியும். சின்ன வயசுல எல்லாம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம், இந்த பார்டர் எல்லாம் தைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி கொடுக்கறது. அதை நான் மிஷின்லேயே அடிக்கிறதுக்கு எங்க அம்மா பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப நானும் மிஷின்ல அடிப்பேன், கட் பண்ணி தந்தேன்னு நானே தைச்சிருவேன். வீட்டுல வந்து சுத்தம் பண்றது, அந்த காலத்துல எல்லாம் பைப்பு கிடையாது, தண்ணி எடுக்கணும்னா ரொம்ப தூரம் நடந்து போய் தான் கிணத்துல தான் தண்ணி எடுக்கணும். அப்ப இந்த உத்தரவு உள்ள பசங்கள்லாம் சேர்ந்து குடத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றது, வீடை சுத்தம் பண்றது. நாங்கள் வீட்டில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம், அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அது பெரிய முத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் காலையில் எழும்பி தூக்கணும். பக்கத்தில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும், அதனால எப்போ அந்த புளிய மரத்துல உள்ள பூக்கெல்லாம் கீழே விழுந்துட்டே இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த வேலைகள்லாம் செய்யறது நாங்கள் தான், பிள்ளைகள் தான். சின்ன வயசுல வந்து எங்கள் அம்மா சமைப்பாங்க, 7 பேருக்கும் சமைக்கணும். எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சேர்த்து தான் சமையல் பண்ண, அவங்கெல்லாம் முடியாத நேரத்தில் அம்மா தான் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அத்தையோடைய பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்க வந்து எங்கள் அம்மா காலையில் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க சமைக்கிறதுக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு வாழை இலையில தான் கட்டி தருவாங்க. அப்போ அந்த சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி எல்லாமே பொதிஞ்சு தந்து எங்களை அனுப்பி வைக்கிறது. ரெட்டை வடை போடணும்,
1: குழந்தைங்க பெண் குழந்தைங்கன்னா பின்னல் வேற பண்ணணுமே, தலை சீவி பின்னி விடணும், அது பெரிய வேலை இல்லை.
0: அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் நடந்து ஸ்கூலுக்கு போயிடுவோம். போயிட்டு வந்த பிறகும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருந்தது, ஏன்னா வீட்டு வேலைகளுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால. எஸ்எல்சி படிக்கும் போது தான் உட்காந்து நான் படித்தது, அப்போது அந்த மண்ணெண்ண விளக்கு தான். அதுக்கப்புறம் தான் எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்கும்போது தான் கரண்ட் லைட்டே வந்தது. ரொம்ப சந்தோஷம், அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு லைட் வந்தாச்சு அப்படின்னு எல்லாரோட வீடெல்லாம் நல்ல பிரகாசமாக ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்போ
1: இல்லை அது ஒரு கரண்ட் பார்த்து சந்தோஷப்பட்ட காலம் ஒன்று இருக்குல்ல.
0: ஆமாம் ஆமாம், இருட்டா இருக்கும் இல்லை, எந்த வீட்டில் இருட்டா தானே இருக்கு.
1: முத முதல்ல உங்க ஊர்ல அப்பந்தான் வந்திருக்கு.
0: ஆமா ஆமா,
1: யாருக்கும் அது வர கரண்ட் இருந்தது இல்ல.
0: இல்ல இல்ல,
1: அதுக்கு முன்னாடி நீங்க கரண்ட் இருந்த வீடுகளுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா?
0: இல்ல இல்ல,
1: பார்த்ததே இல்ல.
0: அந்த பார்த்ததே இல்ல, ஏன்னா அந்த ஊர்ல ஃபுல்லா எங்கேயுமே கரண்ட் கிடையாது இல்ல, எல்லாமே சிம்னி விளக்குதான், மண்ணெண்ண விளக்குதான் வச்சுட்டு இருப்போம். அந்த நாள் ரொம்ப மறக்க முடியாத நாள்.
1: இப்படி நான் ஒருத்தங்களை நான் இதுவரை சந்திச்சது இல்லை நிகழ்ச்சியில. கரண்ட் வந்து பார்த்து சந்தோஷப்பட்ட உங்களோட முகத்துல அந்த சந்தோஷம் தெரியுது.
0: ஆனா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அது, வீடு ஃபுல்லா அப்படியே பிரைட்டா அழகா அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப அன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா கொண்டாடுறோம்.
1: 7 குழந்தைங்களோட இங்க வளர்ந்தீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா?
0: எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான், ஒரே ஒரு பெண் குழந்தை தான். அவளுக்கு கல்யாணம் ஆகி போற டைம்ல அவ சொல்லிட்டா, எனக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு ஒரு கூட ஒரு தம்பியோ அல்லது அக்காவோ தங்கச்சி யாராவது வேணும், அதனால நான் வந்து நிறைய குழந்தைங்க பெற்றுக்குவேன் அப்படின்னா. அவளுக்கு இப்போ 3 குழந்தைங்க இருக்கு, அவ இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இருக்கா.
1: அவங்க வேலை பார்க்கறாங்களா?
0: அவங்களும் வேலை பார்க்கறாங்க, வருமானம் வேலை பார்க்கறாங்க. அவ தனியா வளர்ந்தனால அவளுக்கு அந்த ரொம்ப ஒரு பாதிப்பு நிறைய இருக்குது. அதனால தன்னை சுற்றி நிறைய பிள்ளைகள் இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு வருவா. ஏன்னா அவ எப்பெல்லாம் வீட்டுக்கு வரவளோ எல்லாருமே அவளை சுற்றி இருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டுருவா, வாங்க வாங்க அத்தை பிள்ளைங்க, பெரியப்பா, சித்தி பிள்ளைங்க எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாரும் ஒரு கூட்டம் போட்டு ஜாலியா இருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியா ஹாப்பியா இருக்கணும், அதான் அவளுடைய எண்ணம்.
1: உங்க பேர குழந்தைங்களுக்கும் உங்களுக்குள்ள பாண்ட் எப்படிமா?
0: பேர குழந்தைகள் நாங்க அடிக்கடி அமெரிக்காக்கெல்லாம் போறதுனால வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க, அதனால நாங்களும் ஒரு 2 வருஷத்துக்கு கூடவா 3 வருஷத்துக்கு கூட போவோம். எங்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகள் நல்லா பாசமா இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப என்னன்னா எப்ப பாரும் செல்போனு டிவி, ஏன்னா அவங்களுக்கு அதுலதான் நிறைய பொழுது போகுது. நம்ம கிட்ட பேசுறதுக்குன்னா அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருது, இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க, நம்ம வந்து தமிழ பேசுவோம். நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் வந்து அவங்களுடைய அந்த ஸ்லாங் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருது, அவங்களுடைய ஸ்லாங் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
1: வீட்டுல அவங்க தமிழ் பேச மாட்டாங்க,
0: வீட்லயும் தமிழ் பேச மாட்டாங்க. தமிழ்ல ஏதாவது பேசினா கூட அவங்களுடைய பதில் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும்.
1: தமிழ்ல பேசினா புரிஞ்சுக்குவாங்க,
0: தமிழ்ல பேசினா புரிஞ்சுக்குவாங்க. வீட்டுல அப்பா அம்மா தமிழ்ல பேசுவாங்க, பிள்ளைகிட்ட தமிழ்ல பேசுவாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க.
1: ஆனா நம்ம ஊர்லயும் அப்படிதான் இருக்கு இல்லையா, பேர

0: நீங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இப்போ இருக்கு.
1: என்ன சின்ன வயசுல வந்து நல்லா இருக்கிறாங்க, நம்மளோட நல்ல அட்டாச்மெண்ட்டை நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்தோடனே ஒரு 5 வயசு 6 வயசுலாம் போன உடனே அவங்கள நம்ம கூட ரொம்ப இதாக மாட்டாங்க.
0: அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தனி உலகம்,
1: அவங்களுக்கு தனி உலகம். ஆமா,
0: எல்லா இடங்கள்லாம் அப்படிதான் இருக்கு இல்லையா?
1: எல்லா இடத்துலயும் இப்ப எல்லாம் அப்படிதான் இருக்கு.
0: உங்களுடைய காலகட்டத்துல நீங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா அக்கா தங்கச்சி கூட விளையாடி என்ஜாய் பண்ண காலத்துக்கும் உங்க பேர குழந்தைங்க காலத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நீங்க உணர்றீங்க?
1: அவ்வளவு பாண்டேஜ் இல்ல, சகோதரங்களுக்கு கூட எல்லாம் ஒரே வீட்டுல வளர்ந்தோம்ல, அப்ப ரொம்ப நெருக்கமா அடிக்கடி சண்டையெல்லாம் போட்டாலுமே பாசமா தான், அடுத்த நிமிஷம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம். பேர பிள்ளைகளுக்கு கூட வரும்பொழுது கொஞ்ச நேரம் தான் நம்ம கூட வந்து விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியா போயிருவாங்க, அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம், அந்த அளவுக்கு பிள்ளைகளால நம்மளோட நெருங்க முடியல.
0: அரியா பருவத்துல அந்த பழைய பாண்டு இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குமா?
1: கண்டிப்பா நல்ல வருத்தமா இருக்கு. நம்ம பிள்ளைகள் நம்ம கூட பேசலையே வைக்கலையே, அதே வீடியோ கால தான் பேசுறோம், இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கூட பிள்ளைகள் பேசலையேன்னு ஒரு வருத்தம்.
0: எல்லா தாத்தா பாட்டிகளுக்கும் இருக்க வருத்தம் உங்களுக்கு இருக்கு இல்லையா?
1: ஆமா இருக்குது.
0: இது மூலமா உங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த பேர குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாம்மா?
1: கொஞ்சமாவது நேரம் வந்து தாத்தா பாட்டி கூட பேசுறது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், அதுதான் எங்களுடைய இது. தாத்தா பாட்டினா இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருப்பாங்க, அதனால அவங்க கூட கண்டிப்பா அந்த பிள்ளைகள் பேசி எடுத்து, அது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல். அதாவது நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லை, கொஞ்சம் மூட் அவுட் ஆகி ரொம்ப சோகமா இருக்கும்போது பிள்ளைகள் கூட பேசிட்டு அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கும்.
0: குரலை கேட்டாலே போதுமே.
1: ஆமா, குரலை கேட்டா போதும், பேச பார்த்தா ஹாய் அம்மா அப்படின்னு சொன்னாலே போதும், நோயெல்லாம் தீர்ந்த மாதிரி ஆயிரும்.
0: பிள்ளைங்களோ மருமகனோ மருமகளோ பேசாம இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்காது, ஆனா பேர குழந்தைங்க தள்ளி போகும்போதுதான் கொஞ்சம் வலிக்கும்.
1: ஆமா கண்டிப்பா வலிக்கதான் செய்யுது.
0: ஆனாலும் அந்த கால சூழ்நிலைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுதான்.
1: நம்ம வளர்ந்த விதம் வேற, அவங்க வளர விதம் வேற, அதனால இப்படிதான் இருப்பாங்கன்னு மனசை தேத்திக்கிட வேண்டியதுதான்.
0: காலமும் மாறும் ஒரு நாள்.
1: ஆமா
0: சரிம்மா, 2 வாரமா உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப சிம்பிளா ரொம்ப சந்தோஷமா எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி மேம்.
1: உங்களுக்கு ரொம்ப நன்றி.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றவர் நாகர்கோவில் சிபி பிலோமினால் அவர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, அமைப்பு எஸ் நவரத்னா.
3: நேரம் காலை 10:45. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. திரை இசை கேட்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஷான் ரோல்டனின் இசையில் ஆதித்யா ஆர்கே வித் லவ் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆண்களால கண்டுபிடிக்கவே முடியாத உலகத்தோட அகச்சிறந்த ரகசியம் எது தெரியுமா? நம்ம வீட்டு பெண்கள் ரகசியமா சேர்த்து வைக்கிற சேமிப்பு தான். அஞ்சரை பெட்டி காசுல இருந்து சீக்ரெட்டா அக்கவுண்ட் வரைக்கும் பெண்கள் அப்படி என்னதான் சேமிக்கிறாங்க, எதுக்காக சேமிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாசக்கார காரணம் பத்தி தோழிகளையும் பேச வாங்க. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு என்ன தெரியுமா? பெண்கள் சீக்ரெட்டா சேமிக்கும் விஷயங்கள் என்ன, எதற்காக? நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்ரெட்டா உங்களுடைய சீக்ரெட்டை எங்க கூட ஷேர் பண்ண வாங்க. தொலைபேசி எண்கள் இதோ 04652 என்ற முன் இணைப்பெண்ணோடு, 2602400 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் காலை 10:51 ஆகியாச்சு. நீர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் அனிருத் இசை மற்றும் குரலில் வருவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி இதில் பிரதம மந்திரியின் மத்திய சம்பதா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடி புதிய நுட்பங்கள், கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேர்களை இன்று மாலை 4:02 ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவிகளுக்கான பேச்சு போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை என்னும் தலைப்பில் 2வது பரிசு பெற்ற யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இறுதியாண்டு மாணவி எம் ஜி அபிராமி அவர்களுடைய உரை கேட்கலாம். இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கைமண் நாடு தாங்க. ஆனா நமக்கு தெரியாத விஷயங்கள் மகா சமுத்திரம் மாதிரி பறந்து விரிஞ்சு கிடக்கு இல்லையா? விளையாட்டு மைதானத்துல படைக்கப்பட்ட உலக சாதனைகள், விண்வெளியில மறைஞ்சிருக்கிற மர்மமான முடிச்சுகள், மக்களுக்காக கொண்டு வரப்படுற அதிரடி அரசு திட்டங்கள், இப்படி உலகத்தோட அத்தனை அப்டேட்ஸ்லயும் உங்களுக்காக ஒரே இடத்துல நாங்க கொண்டு வரோம். ஆமா நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம எல்லா நேயர்களும் கலந்துகிட்டு உங்களுடைய பொது அறிவு திறனை வளர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ 9072222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பரும் இருக்கு, 8903257309. நேரம் காலை 10:57 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் நிறைவாக வருவது யூத் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், பாடலை பாடியவர்கள் கென் கருணாஸ் மற்றும் சோனி.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரையிசை. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டேகே உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கொண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:03.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 11:09. ஆரம்பமாகின்றது குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள். தங்களுக்கு விருப்பமான பாடலை கடிதம் மூலமா நம்ம நிலையத்துக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில கேட்டு மகிழ போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதலா யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, புதுக்குடியிருப்பு ஏ கலீல் ரஹ்மான் இந்த நேயருடைய விருப்பமாக வருகிறது இருதுருவம் திரைப்பட பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுஷீலா.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மறை பண்புலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா கடிதம் மூலமா தன்னுடைய விருப்ப பாடல கேட்டிருக்கும் நேயர் கோட்டாறு ஆ கோலப்பன். இந்த நேயருக்காக கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
3: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
2: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

சரியாக 11:22 குமரி பண்பலை நூற்று ஒன்றில் வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா இளையராஜா இசையில் வாலி வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடிய வெள்ளை ரோஜா.

திரைப்பட பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் செட்டியார் மடம், சீமணிகண்டன், லக்ஷ்மி, ஆதவ், அனுஷிகா, சதீஷ் மற்றும் வினோதினி. இந்த நேயர்களுக்காக அந்த பாடல்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: இது உங்களின் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே தோழியரே, இது உங்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. இன்னைக்கு நேர்லை நிகழ்ச்சியில தோழியருக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்கள் சீக்ரெட்டா சேமிக்கிறது என்ன, எதற்காக? பெண்கள் அப்படின்னாலே சேமிப்பதால நிச்சயமா நம்ம கிச்சனுக்குள்ள போய் பார்த்தோம்னா பருப்பு டப்பாயா இருக்கட்டும், இந்த மாதிரி எங்கெல்லாம் சேமிக்க முடியுமோ அந்த வகையில எல்லாமே பெண்கள் சேமிச்சு ஏதாவது ஒரு தேவைப்படுற டைம்ல வந்து நம்ம கரெக்டா எடுத்து கொடுப்போம். அதுதான் பெண்கள், பெண்களோட பழக்கமே அதுதான். இந்த மாதிரி நீங்க சீக்ரெட்டா சேமிக்கிறது என்ன, அது எதுக்காக அப்படிங்கறத தோழியர் நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று பேசலாம். இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே.

இது பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. சரி, இதை தவிர்த்து இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றாண்டுல என்னென்ன நேரில் நிகழ்ச்சிகள் வளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரத்துல உங்களுக்காக வருது பொது அறிவு பாசறை நேரலை. இன்றிரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள், இது சிறுவர்களே உங்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. இது மட்டுமல்லாம இரவு மணி 10:05 நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது விருப்ப பாடலை விரும்பி கேட்கும் நேரலை நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சிகள்ல தவறாம கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் ஒரு எண் 2907722. இதற்கான இணைப்பு எண் 04652. மேலும் அலைபேசி எண் 890-325-7039. நேரம் 11:30. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் வரப்போகுது அப்படின்னா, வெள்ளி சந்தையிலிருந்து தார் ரூபா கிறிஸ்டோபர் இந்த நேயரின் விருப்ப பாடல். இவங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடலின் படம் மீரா, பாடலின் இசை இளையராஜா. அந்த பாடல் நேயர்களுக்காகவும் அந்த நேயருக்காகவும் இதோ.

எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க், டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.

நேரம் சரியாக 11:37. குமரி பண்பலை நூற்றில் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள். கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்துதான் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோட்டார் கம்பளம் ரோடு கே மகேஸ்வரி.

வேளாண் பெருமக்களே, இது உங்களின் அனைவருக்கு இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் பி எம் மத்ய சம்பதா யோஜனா உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள். தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றுமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை நேற்று ஒன்று. நேரம் சரியாக 11:45. நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், இந்த நேயரின் விருப்பமாக வருகிறது கண்ணன் வருவான் திரைப்பட பாடல்.

நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு இன்று மாலை மணி 4:02 ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் 2 பரிசு பெற்ற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டு மாணவி MG அபிராமி அவர்களின் உரை இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள்.

மாலையாக 11:50 வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், சூர்யா மற்றும் ஆண்ட்ரியா பாடிய அஞ்சான் திரைப்பட பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் லீபுரம் பி நுபிஷா.

மாலையாக 11:55. குமரி பண்பலை நூற்றில் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள். நேயர்கள் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைவான பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா. இந்த நேயர்களுக்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பராசக்தி திரைப்படத்தின் அந்த பாடல் ஏதோ.

0: இத்துடன் இன்றைய குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் மணி 12:10 மனம் நனையும் மோதிர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனால் ஏற்படும் இன்னல்களும் தீர்வுகளும் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். 12:55 திரை இசை. இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் பெண்கள் சீக்ரெட்டா சேமிப்பது என்ன, எதற்காக நேரலை நிகழ்ச்சி. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை. இன்று மாலை 4:02 ஆகாஷ்வாணி தனது 90th கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் 2nd பெற்ற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டு மாணவி MG அபிராமி அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திரை இசை வலம் வரும். இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபி, இதில் PM மத்ய சம்பதா யோஜனா உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் MR வாணி அவர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம் பூச்சிகள். இது சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. 8:30, 9:15, 9:30 திரை இசை வலம் வரும். 10:05 நிலாமுற்றம் நேரலை. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நம்ம குமரி பண்பலை 101 நேர்லை நிகழ்ச்சிகள்ல நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களையும் ஒருமுறை நேயர்களுக்காக நினைவுபடுத்திடலாம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இதற்கான இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 890-325-7039. குமரி பண்பலை 101 நேர்லை நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றால்

0: Berg by a joint rescue team reflects the swiftness, professionalism, courage and coordination of India's disaster response agencies. In a social media post, Mr. Singh lauded the efforts of the joint team comprising the Indian Army, Jammu and Kashmir Police, NDRF, SDRF and civil administration for carrying out the challenging operation with efficiency and resolve. Today is the day of Arafat, considered the holiest and most significant day of the annual Hajj pilgrimage. It is being observed in Saudi Arabia. More than 1.5 million Muslims from across the world have moved from Mina to the plains of Mount Arafat to offer prayers and seek forgiveness and mercy from God. Pilgrims had begun arriving in Mina yesterday ahead of the key Hajj rituals. The gathering on the ninth day of Dhul Hijjah is regarded as the spiritual peak of the pilgrimage and is among the largest religious congregations in the world. Indian authorities in Saudi Arabia have said elaborate arrangements have been made for more than 1,75,000 Indian pilgrims performing Hajj this year. In Uttar Pradesh, there is no respite from heat wave as the temperature is oscillating between 43 to 47 degrees at many places. Bundelkhand region is the worst hit, where temperature in almost all districts have crossed the barrier of 45 degrees Celsius. Banda was recorded as one of the hottest places in the country with 47.6 degrees. And with that, we end this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. ஆரம்பமாகிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். ஒரு முறை வரும், எதையும் எதிர்பார்க்காது. எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கும், ஆனால் எதற்காகவும் அதை விட்டுக் கொடுக்காது. அற்புதமான உணர்வு அது. அதில் எனக்கு நீ, உனக்கு நான். இன்னைக்கு மனம் நனையும் மதுரமழையில முதல் பாடல் சாரதா திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியது.

0: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நேரம் 12:16:30. குமரி பண்பல் 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலி வரிகளில் எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். கொஞ்சி பேசுவதில் கிளியவள், நெஞ்சை அள்ளி செல்லும் அழகியவள், கரம் பற்றிக் கொண்டால் எல்லையில்லா இன்பம்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

வாழ்வின் வழிகாட்டி போல என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை நூற்று ஒன்று. நேரம் 12:22. வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. அழகான நினைவுகளை தரும், பறந்திட தோன்றும், குழப்பங்கள் ஏதுமின்றி சிரித்திட தோன்றும், பார்த்தால் பார்வை தப்பாது பாடல் வரும், இளமையின் மாயாஜாலம். கேட்கவிருப்பது கே வி மகாதேவன் இசையில் கே ஜமுனாராணி பாடிய காட்டு ரோஜா திரைப்பட பாடல்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இது உங்களின் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இது தோழியரே, நீங்கள் மட்டும் பங்கேற்கும் நேர்லை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில தோழியரே உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்கள் சீக்ரெட்டா சேமிக்கிறது என்ன, எதுக்காக? இந்த தலைப்புல தோழியரே நிச்சயமா ரெடி ஆயிட்டே இருப்பீங்க, இன்னும் ரெடி ஆயிட்டே இருங்க. 1:10 உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி வரப்போகுது, அதுல தவறாம பங்கெடுத்துக்கோங்க. சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள், இரவு 10:05 விருப்ப பாடலை விரும்பி கேட்கும் நேர்லை நிகழ்ச்சி நிலாமுற்றம், இந்த நேர்லை நிகழ்ச்சிகள்ல தவறாம கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுக்காக நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 1 2907 2 இணைப்பு எண் 0465 2 அலைபேசி எண் 890 325 70 39.

12:28 வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மலர்களை நூலால் தொடுப்பது போல கவிஞனின் சிந்தனையில் பிறக்கும் வரிகளை பாமாலையால் தொடுத்த பாடல். அது இசையோடும் பாவத்தோடும் வருகிறது இனிமையாய். கேட்கவிருப்பது கே வி மகாதேவன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய திருவிளையாடல் திரைப்பட பாடல்.

ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்

0: கதா
1: கரிசம் பரிகரதா பரணி பரிகரதை

மதுரமலையில் நிறைவாக வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய எங்க வீட்டு பிள்ளை திரைப்பட பாடல். கேட்பது ஒன்று, நினைப்பது ஒன்று, கிடைப்பது ஒன்று. கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளும் மனது யாரிடத்தில் உண்டு? அப்படி உண்டு என்றால் அதுதான் காதல் மனதோ?

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.

0: ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதியுதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவில் இருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு

0: அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் 12 பில்லியன் டாலர் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் பிற்பகல் 12:51. நேசத்தால் இணைவோம், இசையால் நடைவோம். இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
3: நலமாய் வாழ்வோம்.
4: உடல் பருமனால் ஏற்படும் இன்னல்களும் தீர்வுகளும் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
5: இன்று 10 இல் 6 பேர் இந்த உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடல் பருமன் என்பதை நாம் வரையறுக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு உடலில் அதிக அளவு கொழுப்பு இருக்கின்றது என்பதே உண்மை. உடல் பருமனை கணக்கிட பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது BMI, எடை கிலோகிராம் பை உயரம் மீட்டர் ஸ்கொயர். அதிக எடை ஆனால் உடல் பருமன் வரையறைக்குள் வராதவர் BMI 25 முதல் 29. உடல் பருமன் குறைவான ஆபத்தில் உள்ளவர்கள் Class 1, அதாவது BMI 30 முதல் 34.9 வரை. Class 2, அதாவது மிதமான ஆபத்தில் உள்ளவர்கள் BMI 35 முதல் 39.9. அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் BMI 40 அதிகமானவர் Class 3. ஆகவே பாடி மாஸ் இண்டெக்ஸ் 18.5 முதல் 25 வரை இருப்பவரை சரியான அளவில் இருப்பவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் 18.5 கீழ் இருப்பின் மிகவும் ஆபத்தான முறையில் மெலிதாக இருப்பவர் என்று கூற வேண்டும். உடல் பருமனுக்கான காரணங்கள் அதிகமாக உண்ணுவது, குறைவாக வேலை செய்வது, மரபணுக்கள், அதிக அளவு மாவு சத்துள்ள உணவுகளை உண்ணுதல், அடிக்கடி சாப்பிடுதல், சில நோய்களுக்கான அதாவது மன அழுத்தம், வலிப்பு, சர்க்கரை நோய் மருந்துகளை உட்கொள்ளுவது, உளவியல் காரணங்கள், சினை பை கட்டிகள், தைராய்டு ஹார்மோன் அளவு குறைதல் முதலியவற்றால் ஏற்படும். உடல் பருமன் ஒரே நாளில் ஏற்படாது. சத்து குறைவான ஆனால் கலோரிகள் அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது, வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதிக உப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை தவிர்ப்பது, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள், தூக்கமின்மை முதலியவற்றாலும் இந்த உடல் பருமன் வர வாய்ப்பு உள்ளது. இதன் அறிகுறிகள் என்ன? வேலை செய்ய இயலாத நிலை, மூச்சு வாங்குதல், அதிகமான தாகம், தூக்கமின்மை, அதிக பசி, அதிக வியர்வை, துர்நாற்றம், உயிர் சக்தி குறைதல், வயிறு பெருத்தல், மந்தமான மனநிலை, உருவ மாற்றம் போன்றவை ஏற்படும். இந்த உடல் பருமனால் வரும் பின் விளைவுகள் என்று பார்க்கும்போது இதய நோய், சர்க்கரை நோய், செரிமான கோளாறுகள், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள், சில வகையான புற்றுநோய்கள் ஏற்படுகின்றன. வாழ்க்கை தரத்திலும் நமக்கு மாற்றங்கள் ஏற்படுகிறது. தரம் குறைகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது, வேலை செய்ய இயலாமை, வெட்கம், குற்ற

0: உணர்ச்சி, சமூகத்தில் இடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், வேலை திறன் கொள்ளுதல். ஆகவே இதனை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பார்த்தால், உணவு உண்பதற்கான விதிகளை சரியாக தொடர வேண்டும். நீர் ஆகாரம் மோர் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளலாம். அவரவருடைய செயல் திறனுக்கு ஏற்ப உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தவிர்க்க வேண்டிய உணவுகளாக புது அரிசியில் செய்யப்பட்ட உணவுகள், பால் மற்றும் பால் பொருட்கள், எப்பொழுதும் படுத்து கிடப்பது அல்லது உட்கார்ந்திருப்பது, வேலை செய்யாமல் இருப்பது, பகல் உறக்கம், அதிக மாவு பொருட்களை உட்கொள்ளுவது. ஆயுர்வேத உணவுகளாக சிறுதானியங்களான திணை, குதிரைவாளி, பார்லி, சோளம், வரகு, பச்சை பயிறு, கொள்ளு இவற்றில் ஏதாவது ஒரு பொருட்கள் வைத்து உணவு தயாரித்து சாப்பிடலாம். திரிபலா சூர்ணம் எடுத்துக்கொள்ளலாம். திருப்பி வேங்கை காதல், வேங்கை கஷாயத்துடன் தேன் கலந்து சாப்பிடலாம். இதை தவிர உடற்பயிற்சி மருத்துவரின் ஆலோசனைப்படி கடைபிடிக்கலாம்.
1: உடல் பருமனால் ஏற்படும் இன்னல்களும் தீர்வுகளும். தகவல்களை தந்தவர் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
2: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
4: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
5: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
3: கன்னியாகுமரி
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: நேரம் பிற்பகல் 12:56 ஆகியாச்சு. நேர்கள் இப்பொழுது பிரதீப் குமார் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் இமானின் இசையில் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இந்த பாடல் ஒன்றை கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? வணக்கம் நேயர்களே, செய்தி தெரியுமா பகுதி வழியா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம நாட்டில் ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தங்களோட திறமையாலையும் சேவையாலையும் நாட்டிற்கு பெருமை சேர்க்கிற சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுற மிக உயரிய குடிமை விருதுகள் தான் பத்ம விருதுகள். இன்னைக்கு செய்தி தெரியுமா பகுதியில் இந்த விருதுகளோட முழு பின்னணியையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் சுருக்கமாக நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த விருதுகள் முதன் முதலா 1954 நம் இந்திய அரசால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் பத்ம விபூஷன் விருது மட்டும்தாங்க இருந்துச்சு. அதை பஹலா வர்க், தூஸ்ரா வர்க், தீஸ்ரா வர்க் அப்படின்னு 3 பிரிவுகளாக வச்சிருந்தாங்க. ஆனால் அடுத்த வருஷமே, அதாவது 1955 ஜனவரி மாதம் 8 அன்று வெளியான குடியரசுத் தலைவரின் ஆணைப்படி இது நமக்கு இன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி 3 தனித்தனி விருதுகளாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுருச்சு. அது என்னன்னா பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. பாரத ரத்னா விருதுக்கு அடுத்தபடியா நம்ம நாட்டில் மிக உயரிய விருதுகளின் வரிசையில இந்த 3 பத்ம விருதுகளும் முறையே 2வது, 3வது மற்றும் 4வது இடங்களை பிடிச்சிருக்கு. இந்த 3 விருதுகளும் யாருக்கு எதற்காக வழங்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதானது விதிவிலக்கான மற்றும் தனித்துவமான சேவைக்காக வழங்கப்படுது. இந்த விருதுக்காக வெண்கல பதக்கம் கொடுக்கறாங்க. இந்த வெண்கல பதக்கத்துல நடுவுல தாமரை மலர் செதுக்கப்பட்டு மேலே பத்ம அப்படின்னு எழுதியிருக்கும், கீழே விபூஷன் அப்படின்னு தேவநாகரி எழுத்துல எழுதியிருக்கும். நாட்டின் 3வது உயரிய விருதான பத்ம பூஷன் விருது வந்து யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா, உயர்ந்த வரிசையிலான தனித்துவமான சேவைக்காக வழங்கப்படுது. இதுக்கும் வெங்கல பதக்கம், அதே மாதிரி பத்ம அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஆனா விபூஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பூஷன் அப்படின்னு எழுதியிருக்கும். 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கலை, கல்வி, விளையாட்டு போன்ற எந்த ஒரு துறையிலும் தனித்துவமான பங்களிப்பிற்காக வழங்கப்படுது. முதன் முதலா, அதாவது 1954 இந்த விருதை பெற்றது மொத்தம் 6 பேர். டாக்டர் சத்யேந்திரநாத் போஸ், நந்தலால் போஸ், அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், 3வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகீர் உசேன் உட்பட 6 பேருக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இந்திய குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டு குடிமக்கள் ஆகியோருக்கும் இந்த விருது வழங்கப்படலாம். அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. அரசு பணியில இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள்

மட்டும் இந்த விருதுகள் வழங்கப்படலாம். பொதுவா இந்த விருதுகள் மரணத்திற்கு பிறகு வழங்கப்படுறது கிடையாது. ஆனால் மிகவும் தகுதியான, நாட்டிற்கு பெரும் பங்காற்றிய அரிய நபர்களுக்கு மட்டும் விதிவிலக்கா மரணத்திற்கு பின்னும் இந்த விருது அறிவிக்கப்படும். ஒரு வருடத்துல வழங்கப்படக்கூடிய மொத்த பத்ம விருதுகளுடைய எண்ணிக்கை 120 மிகாமல் இருக்க வேண்டும். அதுல வந்து மரணத்திற்கு பின் மற்றும் வெளிநாட்டிற்கு வழங்கப்படும் விருதுகளை தவிர்த்து 120 விருதுகள் வழங்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் பாரத பிரதமரால் பத்ம விருதுகள் குழு அமைக்கப்படுது. கேபினட் செக்ரட்டரி தலைமையிலான இந்த குழுவிற்கு பொதுமக்கள் யார வேண்டுனாலும் தகுதியானவர்களை பரிந்துரைக்கலாம். இவங்க பரிந்துரைக்கிற பட்டியலை பிரதமரும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் செய்த பின் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் மாலையில், அதாவது ஜனவரி 25 இந்த விருதுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அறிவிக்கப்பட்ட இந்த விருதுகள் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடக்கும் விழாவில் வழங்கப்படுது. இந்த விருதுகளை பெறுபவர்கள் தங்களது பெயருக்கு முன்னாலோ பின்னாலோ பத்மஸ்ரீ அல்லது பத்மபூஷன் போன்ற வார்த்தைகளை ஒரு பட்டமா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சட்ட விதி. இந்த ஆண்டு பத்ம விருதுகள் மொத்தம் 131 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டு, முதல் கட்டமா 66 சாதனையாளர்களுக்கு நேற்று நம்ம குடியரசுத் தலைவர்களால வழங்கப்பட்டுச்சு. இதில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன் மற்றும் 58 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. 131 சாதனையாளர்கள்ல 19 பேர் பெண்கள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டினர் பிரிவில் 6 பேர். தங்களது வாழ்நாளுக்கு பிறகு பெருமை சேர்க்கும் விதமாக 16 பேருக்கு மரணத்திற்கு பின் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன நேயர்களே, இன்னைக்கு பத்ம விருதுகளை பத்தின முழு விவரங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சோ, செய்தி தெரியுமா பகுதியில அடுத்த சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. நேர்கள் இப்பொழுது 36 வயது நிலை படத்தில் இருந்து பாடலொற்று கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
0: நேரம் பிற்பகல் 1:10. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பண்பலை 101 ஆரம்பமாகியது ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதியே ஷோல ரொம்பவே சுவாரஸ்யமான டாப் சீக்ரெட் விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம். பொதுவா பெண்களை பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க, பெண்களால எந்த ரகசியமே மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது, எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டை பெண்கள் ரொம்ப காலமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நாம பேச போறோம். தோழிகளே, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு என்ன தெரியுமா? பெண்கள் ரகசியமா சேமிக்கும் விஷயங்கள் என்ன, அது எதற்காக, அத பத்தி தான் பேச போறோம். அஞ்சரை பெட்டியில ஆரம்பிச்சு பழைய துணி மூட்டைக்குள்ள பீரோல அப்படின்னு இருக்கிற சீக்ரெட் லாக்கருக்குள்ள இப்படி பெண்கள் ரகசியமா சேர்த்து வைக்கிற பணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, இல்ல வேற ஏதாச்சுமா சேமிச்சு வச்சிருக்காங்களா, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பாசக்கார காரணம் இருக்கா, கனவுகள் இருக்கா அப்படின்னு உங்களுடைய சீக்ரெட்டை எங்ககிட்ட சீக்ரெட்டா ஷேர் பண்ண வாங்க ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சியில. நம்ம சீக்ரெட்டா பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நேர் வந்துட்டாங்க, யார் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கமா, நான் சாமி இருந்து திலகவதி பேசுறேன்.
0: எங்க இருந்துமா?
2: சுவாமி தோப்பு.
0: சுவாமி தோப்பு திலகவதி. திலகவதிமா சொல்லுங்க, உங்க சீக்ரெட்.
2: ஏமா, முதல்ல நம்ம பொருளாதாரத்தை வந்து நம்ம கையில கொஞ்சம் வைக்கணும்னு நினைப்போம். ஏதோ அத்தியாவசிய தேவைக்கு சரி, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும்னாலும் சரி, எப்பமா ஆண்களுக்கு கையே நம்பிட்டு இருந்தா அது கதைக்கு ஆகாது.
0: அதனால நீங்க சீக்ரெட்டா நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கீங்க.
2: அவங்களுக்கு தெரியாம நம்ம ஒரு சீட்டர் நாட்ட போட்டிருப்போம், அல்லது குழுக்கள் சேமிச்சிருப்போம். சேமிக்கிறது அவங்கள்ட்ட வாங்குவோம், ஆனா அத பிரிச்சு எடுக்க சொல்லி அத நம்ம ஒழிச்சிருப்போம்.
0: ஒழிச்சு வச்சிருப்பீங்க. சரி,
2: ஒரு நகை எடுக்கணும்னாலும் அவங்கள நம்ம விருப்பமாட்டோம்.
0: சரி சரி, உங்க நீங்க நான் வந்து கேக்குறேன் ஒரு நிமிஷம், நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு சீக்ரெட்டா எவ்வளவு சேமிக்காக நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படிதானே? சரிமா சரிமா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நீங்க சில் பங்கிட்டு இருக்க, நன்றி. சூப்பரா சொன்னாங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பெரிய விலையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: பெரிய விலை விஜயா, சொல்லுங்க, உங்க சீக்ரெட் சேமிப்பு என்னது?
3: சீக்ரெட் ஆனது எல்லாத்தையுமே உண்டு, ஆனா வந்து பெண்கள் வந்து வருமனு யோசிக்க கூடியவங்க.
0: ஆமா,
3: அந்த எண்ணத்தினாலதான் அவங்க யாருக்குமே தெரியாம அந்த சேமிப்பு ஒன்னையும் வீட்டுல இருக்கவங்க கிட்ட வேற சொல்லாமலே தனக்கு மறைச்சு அந்த பொருளை வந்து பத்திரமா வைப்பாங்க.
0: ஆமா,
3: நீங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா அது கை கொடுக்கும்.

0: கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. நீங்க பொருளா சேமிச்சு வச்சிருக்கீங்களா, இல்ல பணமா வச்சிருக்கீங்களா, இல்ல நிறைய வச்சிருக்கீங்களா?
1: இல்ல மேடம், நிறைய வைக்கல, ஆனா காசாட்டு நான் வச்சிருந்தேன். வச்சிருந்தேன்னா நானே வச்சுக்கிட்டு மறந்துடுவேன். எப்படின்னா கொஞ்சம் புது நோட்டா இருக்கு, இப்ப புது பணமா கிடைக்கிறது வந்து அதாவது ஒரு நோட்டுக்குள்ள வச்சு அழகு பார்க்கறது ஒரு ஆசையா இருக்கும்.
0: கண்டிப்பா, ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி எடுத்து எடுத்து பாக்குறது.
1: ஆமா, அந்த நோட்டு கசங்காம அப்படி இருக்கும்லாமா, அதை பாக்குறதுக்கு அப்படி ஒரு ஆனந்தத்துல வச்சிருவேன். வச்சுட்டு இதை வந்து நானே மறந்துடணும்னு நினைச்சு, கடவுளை நம்ம இதை மறந்துடணும், ஏன்னா ஞாபகம் இருந்தா செலவு
0: செலவு
1: பண்ணிடுவோம். அப்படி நினைப்பேன், அப்படி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்ததுல கொஞ்சம் ரூபாய் எல்லாம் அந்த டைரி உள்ள வச்சது அப்படியே இருந்து மடான. ஒரு காலகட்டத்துல நமக்கு கொரோனா லீவு போல மூடினாங்கல்ல,
0: ஆமா,
1: அந்த டைம்ல அந்த காசு தான் மேடம்
0: பயம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுத்துருக்குச்சு. சரி சரி, சூப்பரம்மா, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. வேற ஏதாவது சேமிச்சு வச்சிருக்கீங்களா, அதாவது பணத்தை தாண்டி இந்த பொருள் வந்து என் பிள்ளைங்க என் பொண்ணுக்கு தேவைப்படும், என் பசங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஏதாவது திங்ஸ் ஏதாவது சேமிச்சு வச்சிருக்கீங்களா?
1: இருக்கும் மேடம், ஒரு பொருள் இருந்தாலும் அதை அழிக்கல, கண்டிப்பா அதை நான் சேவிங்கா தான் வச்சிருக்கேன். நமக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, புதுசா வாங்குறதுக்கு நம்மகிட்ட இல்லாட்டாலும் அந்த பொருளை பந்துசா
0: வச்சிருக்கேன்.
1: வேணும்னு சேமிச்சாத வேண்டாம் தூர போட்டுரும் அப்படின்னு நினைக்காமலே அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன்.
0: சூப்பர்மா, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கு, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில இருந்து இப்ராஹிமா பேசுறேன்.
0: இப்ராஹிமா சொல்லுங்க, நீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க?
2: நம்ம பெண்களை பொறுத்தவரை சேமிப்பு வந்து ரொம்ப அவசியம். அது எல்லாத்தையும் பணம், பொருள், அதாவது பேச்ச கூட நம்ம சேமிச்சு வைக்க வேண்டியிருக்கு. நம்ம பேசுற பேச்ச கூட ஒன்னும் சிக்கனமா தான் பேச வேண்டியது. அதே மாதிரி பணம், பொருள் ரகசியமா சேர்த்து வச்சேன்னா பணம், பொருள் கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி அஞ்சரை பெட்டில எதுலயுமே எதுலயாவது ஒண்ணுல நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும்.
0: கண்டிப்பா
2: வச்சாதான் அது நடந்தது. வரவு எட்டனா செலவு பத்தனான்னு இருக்க கூடாது. வரவு பத்தனா இருந்தா செலவு எட்டனாவா இருக்கணும், மீதி ரெண்டனா அந்த காலத்திலேயே படிச்சது ரெண்டனா நமக்கு வந்து
0: சேமிப்பா இருக்கணும்.
2: நாங்க
0: வந்து சீக்ரெட்டா
2: ஒரு கிலோ வாங்குறோம்
0: வச்சிருப்போம். சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியம். சரிமா, சரி.
2: ஆடம்பரமா நடந்தாச்சுன்னா நம்ம பேச்செல்லாம் வெளியே ரகசிய காக்கப்படணும்.
0: கண்டிப்பாமா,
2: ரகசியம் இல்ல கவலை. சேமிப்பு வந்து ரொம்ப
0: ரொம்ப
2: நல்லது.
0: சூப்பர்,
2: அது கட்டாயம் கடைபிடிக்கணும், எல்லாமே கடைபிடிக்கணும். படம், பொருள்,
0: சரிமா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிமா.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
8: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலை

0: தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் பிற்பகல் 1:20. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம நேர்களுக்கு சூப்பரான ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். அதாவது பெண்கள் ரகசியமா சேமிக்கிற விஷயங்கள் என்ன, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி டாபிக் தான் கொடுத்துருக்கோம். நேர்கள்லாம் சூப்பரா வந்து அழகா தங்களுடைய சீக்ரெட்டை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நம்ம சீக்ரெட்டை ஷேர் பண்ணக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். யார் பேசுறீங்க?
2: சவரியம்மாள், வடக்கு கோணம் மேம்.
1: வடக்கு கோணம் சவரியம்மாள், சொல்லுங்க சவரியம்மாள், நீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க? சரிமா, ஏதாவது ஒண்ணு எங்ககிட்ட, அதாவது சீக்ரெட்ட வந்து ஷேர் பண்ணணும் எங்க கிட்ட, சொல்லுங்க என்ன சேமிச்சிருக்கீங்க, எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, அது எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா நம்ம வந்து ஆசை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிதான் சேமிச்சு வச்சிருப்போம்.
2: அது மொத்தமா ஒரு அமௌண்ட் ஒரு பொருள் வாங்கும் தெரியுமா, அப்ப நமக்கு சந்தோஷமே ரொம்ப பெருசு மேம்.
1: கண்டிப்பாமா,
2: எங்க அம்மா எல்லாம் சின்ன வயசுல எங்க சொல்லிட்டு இருக்காங்க மேம் சேமிப்பை பத்தி. எங்க அம்மா எல்லாம் சேமிக்கிறாங்க பாத்துருக்கோம், அதனால அதன் மூலமா தான் நாங்க சேமிக்க படிச்சது.
1: சூப்பர், சரி.
2: சேமிச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கோம், காலேஜ் ஃபீஸ் கூட கட்டியிருக்கோம் மேம்.
1: வாவ்,
2: அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா பேர பிள்ளைங்களுக்கு.
1: சரி, இது இது வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் சேமிச்சிருக்கீங்க, அத சும்மா ஒரு தோராயமா சொல்லுங்க. பெண்களுக்கு சேமிப்பு எப்போதுமே ரொம்ப முக்கியம். பெண்கள் இல்லை, யாரா இருந்தாலுமே வந்து சேமிச்சு வச்சு அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறப்பவே ஐயோ எப்படா இந்த வந்து இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும், எப்படா இந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம்.
2: உண்மையில
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்க நன்றி. வணக்கம் வணக்கம், நேரம் 1:23 ஆகியாச்சு. வணக்கம்
3: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். யாருமா பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ராதா மனோகரன், சொல்லுங்க ராதாமா, நீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க?
3: நான் வந்து சேமிச்சு, எனக்கு மூணு ஆண் பிள்ளைகள், அவங்களுக்கு நாங்க மாலை எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம், மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. அதனால கொஞ்சம் சேமிப்பு வந்து நான் அன்பை, எனக்கு அன்பை நிறைய கொடுத்து வச்சிருக்கேன், எல்லோரும் அன்பா இருக்கணும், அவ்வளவுதான்.
1: ஓ, அன்பதான் நீங்க நிறைய சேமிச்சு வச்சிருக்கீங்க, சூப்பர், வித்தியாசமான ஒரு பதிலா சொல்லிருக்கீங்க, நன்றிமா நன்றி.
3: சரி ஓகே.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவி. பாடலை பாடியவர்கள் பிருந்தா அனந்து மற்றும் சந்தோஷ் நாராயணன்.
1: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
3: இது நம்ம KMMC மருத்துவமனை முட்டம்.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
5: BSc Nursing, Bachelor of Pharmacy, Bachelor of Physiotherapy,
4: Bachelor of Occupational Therapy, All Allied Health Science Programs-ம் இருக்கு.
5: B.Tech-ல Computer Science and AI and Data Science Collaboration with Intel NEC Japan.
4: அது மட்டும் இல்ல, UGRPG Hospital Administration-ம் படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு தருமி படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447
6: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கடிமும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன்.

0: திருமலை கோவில். நேரம் பிற்பகல் 1:29 ஆகியாச்சு. தோழிகள்லாம் கலந்து கொண்டு பேசிட்டு இருக்கிற இந்நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழிகளுக்கு நாம என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பெண்கள் ரகசியமா சேமிக்கும் விஷயங்கள் என்ன, எதற்காக அப்படிங்கறதான் தலைப்பா கொடுத்துருக்கோம். சோ தோழிகள்லாம் கலந்துகிட்டு பேச அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கும், 2907 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர், 8903275739. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பென்ஸ்லி கர்ணதாஸ், சூரப்பழம்.
0: சூரப்பழம்ல இருந்து பென்ஸ்லி. பென்ஸ்லிமா, சொல்லுங்க, நீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்க, யாருக்காக சேமிச்சு வச்சிருக்கீங்க, எத்தனை க்வெஸ்சன் வச்சிருக்கேன் நானு, சொல்லுங்கம்மா.
1: எல்லாத்துக்கும்
0: சொல்லி முடிச்சிருங்க.
1: சேமிப்புதான் எல்லாமே. நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லாம சீரோல ஆரம்பிச்சோம், ஒரு புள்ளில இருந்துதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். சேமிப்பால மட்டும்தான் இப்போ முதல்ல எதுவுமே இல்லாம ஆரம்பிச்ச வாழ்க்கை இப்ப எங்ககிட்ட இல்லாதது எதுவுமே இல்ல அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முழுக்க முழுக்க அந்த சேமிப்பு தான் காரணம். 10 ரூபாய் சம்பாத்தியம்னா அதுல 8 ரூபாய் சேமிக்கணும், 2 ரூபாய் செலவழிக்கணும் அப்படிங்கறது என்னோட பாலிசி, என்னோட கொள்கையா நான் வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ
0: பண்ணிட்டு இருக்கேன்.
1: வருமானத்தை அவ்வளவுமே செலவழிக்கிறது இல்ல, 8% நம்ம வந்து சேமிக்கணும், மீதி 2% தான் நம்ம வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஒரு தோழி வந்து
1: குழந்தைங்களுக்கு கல்யாணம், பிள்ளைக்கு மகளுக்கு கல்யாணம் முடித்தோம் அப்பவும் சரிதான், யார்ட்டையும் அது எதுன்னு கடன் வாங்கினது கிடையாது. அந்த மாதிரி
0: அதாவது நீங்க வந்து பணத்தை தாண்டி பொருளா, அதாவது இந்த பொருள் வந்து நான் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன், அதை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருக்கேன், சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன இது வச்சிருக்கீங்க?
1: சேமிச்சு வச்சிருக்க பொருள்னு எதுவும் இல்ல, நகைகள் இருக்கு.
0: நகைகள், ஓகே. அது உங்க மகளுக்காக மகனுக்காக அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம், பத்திரமா வச்சிருக்கோம், இதை வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு. சூப்பர், சரி. அதாவது வந்து ஒரு தோழி 2 லட்சம் ரூபாய் சேமிச்சேன், ஒரு தோழி 1 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பயங்கர லட்சக்கணக்கில் வச்சிருப்பீங்க போலயே, ஏன்னா நீங்க வந்து புள்ளியில இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதனால சொன்னேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, அதாவது எதுவுமே இல்லாதப்பதான் நமக்கு இல்லாததோட அருமை, நமக்கு எதுவுமே இல்லாம அந்த நடுத்தருல நீ போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்துலதான் தெரியும். அதனால நம்ம எதுவுமே இல்லாம ஆரம்பிச்சதுனால எதுவுமே நம்ம மத்தவங்ககிட்ட கேட்க கூடாது, கேட்டு நம்ம வாங்கி அது பண்ணக்கூடாது, நம்மளே எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டோம், உருவாக்கணும். அதுலயே செலவு கம்மி பண்ணிக்கிட்டோம், கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத தாண்டி நம்ம வருமானம் கம்மியா இருந்தாலும் செலவை ரொம்ப குறைச்சிட்டு, எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைச்சிக்கிட்டு, அதுக்காக தங்கத்தனம் முடிச்சுட்டு எதுவும் சாப்பிடாம அந்த மாதிரி கிடையாது. மத்தவங்களை பார்க்கும்போது நான் நல்லாவே செலவழிப்பேன், நல்லாவே சாப்பிடுவேன், நல்லாவே எல்லாமே பண்ணுவேன், நல்லா ட்ரெஸ் எடுப்பேன், ஆனா ஆடம்பரமா இல்லாம சிக்கனமா இருப்பேன், தங்கத்தனம் இல்லாம சிக்கனமா இருந்து எல்லாத்தையும்
0: பண்ணிப்பேன். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13க்கும் மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு.
5: நேஷ் கன்னியாகுமரி.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: நேரம் பிற்பகல் 1:34 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதி நேரலை நிகழ்ச்சியில். தோழிகள்லாம் அழகாக சொன்னாங்க, சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் சேமித்ததுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத எல்லாருமே சொன்னாங்க. நிறைய ரூபாய் சேமித்து வச்சுருக்காங்க, அதை எல்லாருக்கும் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. நிறைய திங்ஸும் சேமித்து வச்சுருக்காங்க, அதாவது நகைகளாக சேமித்து வச்சுருக்காங்க, அதையும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாயிரா. பாடலை பாடியவர் பத்மபிரியா ராகவன்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர்எஸ்எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர்எஸ்எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30 தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில்

0: இன்ஜெக்ஷன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: இரண்டு நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
0: செல் நம்பர் 9488-230666.
2: நேரம் பிற்பகல் 1:39. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதி நேரலை நிகழ்ச்சியில். இன்னைக்கு நேரலை நிகழ்ச்சியில பெண்களுக்கான தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பெண்கள் சீக்கிரட்டா சேமிப்பது என்ன, எதற்காக? ஸோ அடுத்த தோழி லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாமா? வணக்கம். கேள்வி எனக்கே திருப்பி கேக்குறீங்க இல்லையா? நீங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க வந்து சொல்லுங்க, என்ன நீங்க வந்து எதுக்காக சேமிச்சிருக்கீங்க? கடவுள்கிட்ட போறதுக்காக சேமிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா?
3: ஆமா, அதான் நம்மளுடைய ஜென்மத்தோட லட்சியம்.
2: ம், சரி.
3: அதாவது ஒரு ஏஜுக்கு பிறகு நம்ம
2: பகவான் ஆகும். ம், ஓகே.
3: அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக நம்ம பிறக்கும் போதே நம்ம பெண் குழந்தையான அவங்களுக்கு
2: நம்மளுடைய கடமையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த கடமையை தாண்டி நம்ம வந்து பகவான்
3: சாமிக்கிறோம்.
2: சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, வித்தியாசமான பதிலா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு நன்றி. வணக்கம். குமாரிமா சொல்லுங்க.
4: நலமா இருக்கீங்க?
2: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமா இருக்கேன்.
2: சொல்லுங்கம்மா.
4: நான் எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த உண்டியல் போட்டு சாட்டரேஜ்
2: பார்த்தோம். ம்,
4: அப்போ விசேஷங்கள் நாளையில எல்லாம் கொடுத்து நானும் ஜாலியா அதை செலவு செய்வேன்.
2: ம்,
4: இப்போ கல்யாணம் முடிஞ்சவரும் பொறுப்பெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால வரவு எப்படின்னு சொல்லிட்டு
2: நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
4: நன்றி.
2: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நிறைய சேமிச்சு வச்சிருக்கோம். இருந்தாலும் நான் நிறைய சேமிச்சதுன்னு சொன்ன நிறைய நூல்கள் சேமிச்சு வச்சிருக்கேன், நிறைய புக்ஸ். நான் சின்னதுல இருந்து நிறைய புக்ஸ் நான் சேர்த்து வச்சேன், எனக்கு அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு ஆன பிறகு எல்லா புக்கையும் ரீட் பண்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கிடைச்ச புக்ஸ் எல்லாமே
2: ரொம்ப அழகா சேமிச்சு வச்சிருக்கீங்க.
5: ஆமா, மிந்தி உள்ள புக் எல்லாம் இப்ப
2: கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது.
5: நம்ம தேடி பார்க்கும் போதெல்லாம் கிடைக்கவே
2: இல்லை.
5: எனக்கு அது ஒரு பொக்கிஷமா நான் வச்சிருக்கேன். எங்க அப்பா காலத்துல இருந்து அப்பா யூஸ் பண்ண புக்கு, அப்புறம் அதுக்கு பிறகு எங்க அண்ணா எல்லாம் வச்சிருந்த புக்கு, எல்லா புக்ஸுமே என்கிட்ட இருக்கு. நான் வந்து அதை வந்து என் பிள்ளைங்களுக்காக சேமிச்சு வச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்கு வந்து எது தேவைனாலும் அந்த புக்ஸ் வாயெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்.
2: கண்டிப்பா
5: நம்ம அறிவை வந்து பிள்ளைங்களுக்கு பணம் சேமிச்சிருவாங்க, சேர்த்துருவாங்க.
2: அவங்க
5: அறிவுங்கிறத நம்ம வந்து சேர்த்து வச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த இதுல நான் வந்து என் மகனா இருக்கட்டும், மருமகள்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவைக்காக நான் அந்த புக்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்.
2: சூப்பர்மா, ரொம்ப வித்தியாசமா. வித்தியாசம் இல்ல, எல்லாருமே வந்து சேமிப்பு அப்படின்னு பணம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்க அதை தாண்டி நான் புத்தகங்களை சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. நன்றிமா நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு.
5: நன்றி.
2: இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழிகளா ரொம்ப கியூட்டா புத்திசாலித்தனமா தங்களுடைய ரகசியங்களை எப்படி சேமிக்கிறாங்க, எவ்வளவு சேமிச்சிருக்காங்க அப்படிங்கறத

தங்களுடைய இத்தனை வருட சீக்ரெட்டை நமக்காக ஷேர் பண்ண அனைத்து தோழிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். பெண்கள் சேமிக்கிறது அவர்களுக்காக மட்டும் கிடையாதுங்க, எல்லாருடைய நலனுக்காகவும் தான். ஸோ அவர்களுக்கான மிகப்பெரிய பாராட்டுதலோடு இன்றைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி வி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கோரி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய PM வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது.

0: என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணைய தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 மணிக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச்சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ரூபாய் 55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது.
3: நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையொட்டி 4,000 மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்ர

0: பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:56. நேர்களை இப்பொழுது கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். IPL 2025-26 மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள் கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான EPG பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால்

0: is meeting in New Delhi. Quad commits to stable and secure energy markets. India and the US sign key agreement to strengthen supply, mining and processing of critical minerals and rare earths. Union Home Minister Amit Shah visits Sancho border post in Rajasthan, launches Vibrant Villages program 2 in border regions of the state. Millions of pilgrims begin main ritual of Hajj pilgrimage in Saudi Arabia. And in the IPL qualifier 1, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in Dharamshala this evening. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நேரம் பிற்பகல் 2:15. கடல் காற்றின் இசையாய் குமரி மண்ணின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்னிசை ராகங்களை அரங்கேற்ற போகும் இந்நிகழ்ச்சி திரை இசை. இதழ்கள் பொய் சொன்னாலும் இமைகள் மெய் சொல்லும் அழகிய காதலின் மௌன கேள்விதான் இந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குஷி. பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம். பாடலுக்கு இசை தேவா.
4: பாரத பிரதமரின்
5: யார் சொல்வார்?

0: Urgently Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Urgently Super Speciality Hospital
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:23. நீர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை.

நிகழ்ச்சியில் இனி இரட்டை ஜடை வைசு திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல். காதலன் தன் எதிர்கால மனைவிக்காக என்னென்ன கியூட்டான ஆசைகள்லாம் மனசுக்குள்ள சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிற சொல்ற செம ஜாலியான ஒரு 90s ஹிட் சாங்ஸ் தான் இது. கேட்கலாமா?

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும்

நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. நாங்கள் உங்களுக்காக நிறைய ஜிகே க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அறிவுத்திறனை பெருக்கிக்கோங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அளிக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. வீட்டில் ஜாலியாக இருக்கிற, லீவில் ஜாலியாக இருக்கிற எல்லா குட்டீஸ் சுட்டீஸுக்கும் உங்களுக்காக இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் பாட்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கதையோ அல்லது உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த திருக்குறளையோ எங்கள் கூட கலந்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 அப்படிங்கிற முன் எனப்பு என்னோட 2602 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர், 8903257309. நேரம் பிற்பகல் 2:32. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நமது நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்கலாம் தேவாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா உன்னுடன் திரைப்படத்திற்காக பாடிய பாடல். ஜோடி புறாக்கள் தங்களோட காதலை வார்த்தைகளே இல்லாமல் மௌன பார்வையிலே பேசி ரசிக்கிற ஒரு மெலடி சாங்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை 4:02 ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் 2 பரிசு பெற்ற யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இறுதியாண்டு மாணவி எம் ஜி அபிராமி அவர்கள் உரை கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:39. திரையிசையிலினி வித்யாசாகரின் இசையில் மது பாலகிருஷ்ணன், சுஜாதா, சிவப்பதிகாரம் திரைப்படத்திற்காக பாடிய பாடல். சங்க இலக்கிய வரிகளின் ஆழத்தோடும் தூய்மையான காதலின் ஈர்ப்போடும் கேட்க கேட்க நெஞ்சுக்குள் தேன்வார்க்கும் ஒரு சூப்பர் ஹிட் மெலோடி சாங் கேட்கலாமா?

அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அழகான பழந்தமிழ் வார்த்தை குளோபல் லெவல் கலக்க ஒரு சூப்பரான இங்கிலீஷ் வேர்டு. அது மட்டும் இல்லாமல் மூளையை யோசிக்க வைக்கிற ஒரு அட்டகாசமான அறிவியல் சிந்தனை. இவை அனைத்தும் 5 நிமிடத்தில் உங்களுக்காக ஒரே நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. ஆமாங்க, தினமும் மாலை 6:15 3 in 1 உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் கேளுங்க. நேரம் பிற்பகல் 2:50 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில் நிறைவாக வருவது 5-star திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை பரசுராம், பாடலை பாடியவர் சந்தன பாலா.

0: ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் 8 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கக்கதாசம் 6 சென்டிமீட்டர், மதக்கொண்டப்பள்ளி, தளிக்கொத்தனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பள்ளிக்கொண்டா, கனியம்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடியாத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, போச்சம்பள்ளி, ஊத்து, நாலுமுக்கு, வாணியம்பாடி, தென்கனிக்கோட்டை, ராணிப்பேட்டை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 42.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை தருமபுரி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கரூர், மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. ஈரோடு, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் வானிலை நிலவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா்.

0: பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் ரவிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஹஜ் புனித யாத்திரையின் 2 நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3 தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: நேரம் பிற்பகல் 3:02. முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையிலிருந்து உங்கள் மனங்களில் சங்கமிக்க வருகிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.
3: ஆரம்பமாயாச்சு பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
2: ஆம் நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்காக நாங்க நிறைய ஜிகே க்வெஸ்சன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். நேயர்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துக்கிட்டே இருக்கோம்.
3: கண்டிப்பா நேயர்களுக்கு வந்து பொதறிவு கேள்விகள் மட்டும் இல்ல, அதற்கான பதில்கள், அது தொடர்பான சில விளக்கங்களையும் சேர்த்து தரதுக்காக காத்துட்டு இருக்கோம்.
2: கண்டிப்பா நேயர்களே, இன்னைக்கான நிகழ்ச்சியில முதல் கேள்வியா நான் கேக்குறேன். என்ன கேள்வி அப்படின்னா, தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தூங்காத, அதே சமயம் நுரையீரல் இல்லாத ஒரு விசித்திரமான உயிரினம் எது? இதுதான் இன்னைக்கு நம்ம கேக்குற ஜிகே க்வெஸ்சன்ல முதல் க்வெஸ்சன். இதுதான்
3: சரி, கேள்வியை திரும்ப இருக்க நேர்களுக்காக சொல்லிடலாம்.
2: தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தூங்காத, அதே சமயம் நுரையீரல் இல்லாத ஒரு விசித்திரமான உயிரினம் எது?
3: சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்று பதில் சொல்றதுக்கு நம்ம நேயர்களுக்கு நம்ம தொலைபேசிகளை சொல்லிடலாமா?
2: கண்டிப்பா, அதுதான் மெயினா சொல்லணும். சோ நிகழ்ச்சியில பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு என்னோடு 2602400 என்ற எண்ணிருக்கும். 2907222 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. கேள்வியை சொன்ன உடனே பதில சொல்றதுக்காக நேயர்கள் காத்துட்டே இருக்காங்க.
3: ஒரு சின்ன இசை கொடுக்கறதுக்கு முன்னாலே வந்துட்டாங்க பாருங்க.
2: ஆமா,
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்க முதல் நேரா வந்திருக்கீங்க பொதறி பாசறையில? சொல்லுங்க, பதிலோட வந்திருக்கீங்கன்னு
4: நினைக்கிறோம்.
2: சொல்லுங்க உங்க பதில கேட்போம்.
4: ஒரு உயிரினம் ஹைட்ரா.
2: ஹைட்ரா, வித்தியாசமான உயிரினமா சொல்றீங்க
3: நீங்க? வித்தியாசமான உயிரினம் அப்படின்னு
2: சொல்லிட்டீங்கல்ல, வித்தியாசமான உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லம்மா, நல்ல முயற்சி. சரி, வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஆமா, அடுத்த நேயர்கள் நம்ம பதில சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம். சரியா, நன்றிமா.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம், பொதறி பாசறை.
5: நான் மதுரை மாவட்டம்.
3: ஐயா சொல்லுங்க.

0: எறும்பு.
1: எறும்பு எறும்பு அப்படின்னு சொல்லி சூப்பரா கரெக்டா பதில சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
2: நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.
1: அதாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தூங்காத, அதே சமயம் நுரையீரல் இல்லாத ஒரு விசித்திரமான உயிரினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். விசித்திரமான
2: ஏதோ அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பதில கொண்டு வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ரொம்ப தெரிஞ்ச ஒரு உயிரினமா சொல்லிட்டு.
1: ஆமா, ரொம்ப சுறுசுறுப்பான உயிரினமும் கூட எறும்பு. எறும்பு தாங்க அந்த கேள்விக்கான பதில். சோ இந்த கேள்வியில கூட கொஞ்சம் நம்ம வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகளை போல எறும்புகளுக்கு மூக்கு, மூச்சுக்குழாய் அல்லது நுரையீரல் போன்ற சிக்கலான எந்த சுவாச மண்டலமும் கிடையாதான். எறும்புகளுடைய உடலுடைய பக்கவாட்டில் மைக்ரோஸ்கோப் மூலமா மட்டுமே பார்க்கக்கூடிய மிகச்சிறிய துளைகள் வரிசையாக இருக்குமா? இதுக்கு ஸ்பைரக்கிள்ஸ் அப்படின்னு பேரு. இந்த துளைகளுடைய வழியே காற்று உள்ளே சென்று உடல் முழுவதும் வலைப்பின்னல் போல படர்ந்திருக்கும் சிறிய குழாய்கள் வழியா நேரடியா திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்துது. எறும்புகளுடைய உடல் ரொம்பவே சின்னது அப்படிங்கறதுனால அவற்றுக்கு மனிதர்களை போல காற்ற உள்ளே இழுத்து வெளியே தள்ளக்கூடிய பெரிய நுரையீரல் அப்படிங்கிற ஒண்ணு தேவைப்படுறதே கிடையாது. அதே மாதிரி எறும்புகள் தூங்கவே தூங்காது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏன் தெரியுமா? இந்த எறும்புகள் நம்மள மாதிரியோ அல்லது மற்ற விலங்குகள் மாதிரியோ ரொம்ப நேரம், அதாவது கண்டினியூஸா ஒரு 4 hours தூங்கணும், 5 hours தூங்கணும் அப்படின்னு சொல்லி தூங்காதான். ஒரு நாளைக்கு 1 to 2 minutes அல்லது சில நொடிகள் மட்டுமே தூங்குமா? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 250 times அதாவது 250 தடவை தூங்குமா? எறும்புகள் இப்படி மாறி மாறி குட்டி தூக்கம் போடுறதுனால எறும்பு புத்துக்குள்ள எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட சதவீத எறும்புகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா? சோ 24 hours இந்த எறும்பு படை விழிப்புடன் தான் செயல்படுமா? மீண்டும் கேள்வியும் பதிலும் உங்களுக்காக. தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தூங்காத, அதே சமயம் நுரையீரல் இல்லாத ஒரு விசித்திரமான உயிரினம் எது? எறும்பு. இப்ப நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி
2: கேட்டலாம். விலங்குகள் வதை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதுதான் கேள்வி. கேள்வி சொல்லிடலாம். விலங்குகள் வதை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது?
1: கண்டிப்பா நேயர்களும் லைன்ல வந்துட்டே இருக்காங்க.
2: கேள்வி திரும்பவும் சொல்லிடுவோமா. விலங்குகள் வதை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விலங்குகள் வதை சட்டம்.
1: பதில் தெரியுமா?
2: பின்னால சுதந்திரத்திற்கு முன் பின் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்.
3: 1954.
2: நீங்களா ஒரு வந்து கெஸ் பண்ணிருக்கீங்க. சரி, அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்றாங்களான்னு
3: பாக்கலாமா? 1964.
2: இல்ல சார், தொடர்ந்து ஓகே. நன்றி
3: நன்றி நன்றி.
2: சரி, நம்ம கேள்வியை வந்து திரும்ப ஒரு சொல்லிடலாம். விலங்குகள் வதை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அதுதான் கேள்வி. வணக்கம்.
4: வணக்கம்.
2: பேசுங்க, எங்க இருந்து வரீங்க சார்?
4: குட்டாரம் மாறகல்.
2: சொல்லுங்க சார்.
4: 1960.
2: சூப்பர்,
4: நன்றி.
1: வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப அழகா கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க,
2: அடிச்சிட்டீங்க.
4: நன்றி.
2: சரி, நம்ம வந்து இதற்கான பதில கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கலாம். விலங்குகள் வதை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1960 அந்த நேரம் சொல்லிட்டாங்க. இந்திய விலங்குகள் நல வாரியம் விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் 1960 படி பிரிவு 4 படி நிறுவப்பட்டது. இந்த தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது, இந்த விலங்குகள் வதை சட்டம் அப்படிங்கிறது வந்து விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1960

0: போன்ற மாநில திருத்த சட்டங்கள் மூலமா விலங்குகளோட உரிமைகள் பாதுகாக்குது. இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தவிர இந்தியா முழுவதுக்குமே பொருந்தும். அறிவின் முன்னேற்றத்திற்காக விலங்குகள் மீது பரிசோதனை செய்வது பொதுவா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா விலங்குகள், அது அது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லல, அதை வந்து சட்டவிரோதம் ஏன்னா வந்து நமக்கு முன்னேற்றத்திற்காக தான் செய்யணும் அப்படிங்கிறது சட்டவிரோதம் சொல்ல, இருந்தாலும் அதற்கான மேற்பார்வையிடுவதற்கு ஒரு குழுவை உருவாக்க ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரியத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத அனுமதிச்சிருக்கு இந்த விலங்குகள் வதை சட்டம்.
1: நிகழ்ச்சியில இப்ப ஒரு சின்ன பிரேக் கொடுத்துடலாம்.
0: கண்டிப்பா.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
3: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
4: செல் நம்பர் 9488-230666.
5: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
8: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
9: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
10: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேரம் பிற்பகல் 3:12 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101
0: பொது அறிவு பாசறை நேர்லை நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சியில நாம ரெண்டு கேள்வி கேட்டுட்டோம், ரெண்டு கேள்விக்கும் நேர்கள் சூப்பரா பதில் சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த கேள்வி கேட்டுலாம்.
0: சரி,
1: உலகிலேயே குரல் நான், அதாவது வோக்கல் கார்ட்ஸ், அந்த குரல் நான் இருந்தாதான் நம்மளால பேச முடியும்,
0: பாட முடியும்,
1: எல்லாமே செய்யலாம், அதாவது வாய் மூலம். உலகிலேயே குரல் நான் இல்லாத, அதனால் சத்தம் போட முடியாத விசித்திரமான விலங்கு எது? கேள்வி மறுபடியும், உலகிலேயே குரல் நான் இல்லாத, அதனால் சத்தம் போட முடியாத விசித்திரமான விலங்கு எது? இதுதான் கேள்வி. கேள்விக்கான பதில வந்து நம்ம நேயர்கள்ட்ட கேட்டுக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் பொது அறிவு பாசறை.
1: ஸோ நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்களை மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடலாம். 0462 என்ற முன் இணைப்பு என்னோடு, 2602-240 என்ற எண்ணிற்கோ, 2907-222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண்
0: 8903-275-739.
1: கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, பதில் சொல்ல நேர்கள் வந்துட்டாங்க. வணக்கம்.
0: வணக்கம் பொதுரி பசரி, சொல்லுங்க சார்.
12: நான் பிரஷாந்த் குளத்தில இருந்து பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க சார்,
1: கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒட்டகச்சிவிங்கிதான் இந்த கேள்விக்கான பதில். இதுக்கு ஏன் வோக்கல் கார்டு இல்ல அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கூடுதல் விளக்கத்தோட தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா.
1: மனிதர்கள், விலங்குகள், பாலூட்டிகள் அப்படின்னு தங்கள் தொண்டையில உள்ள குரல்வளை மற்றும் குரல் நான்கள் வழியா தான் காற்றை செலுத்தும் போதுதான் சத்தம் உருவாகுது. ஆனா ஒட்டகச்சிவிங்கியுடைய கழுத்து வந்து சுமார் 6 அடி வரை நீளமா இருக்கும். அதனுடைய உடல் அமைப்போட ஒப்பிடுறப்ப அதன் குரல்வளை மிகவும் ரொம்ப சின்னதா இருக்கும். அதனுடைய நுரையீரல் மிகவும் ஆழத்துல இருக்கிறதுனால அங்கிருந்து நீளமான மூச்சுக்குழாய் வழியாக காற்றை தள்ளி குரல் எழுப்புவது அதற்கு பரிணாம வளர்ச்சிப்படி மிகவும் கடினமான ஒரு விஷயம். சோ பிற விலங்குகளை போல அதற்கு குரல் நான்கள் வளரல. ஆனா விஞ்ஞானிகள் இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒட்டகச்சி விங்கியால சத்தம் போட முடியுமா, அதாவது அந்த சத்தம் வந்து அது எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப மைனூட்டா தான் நம்மளால கேட்க முடியுமா?

0: இன்ஃப்ரா சவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்குமா. அது எப்படி அப்படின்னா, ஒட்டகச்சிவிங்கி மனித காதுகளுக்கு கேட்காத மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட இன்ஃப்ரா சவுண்ட் அலைகள் மூலமா தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளுமா. அதே மாதிரி இரவு நேரத்துல ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ள ஒருவித மர்மமான முணுமுணுப்பு சத்தத்தையும் எழுப்புமா. குரல் வளம் இல்லாததால ஒட்டகச்சிவிங்கி தங்களுக்குள்ள பேசிக்கொள்ள மாற்று வெளிகளை கையாளுது. அது என்ன அப்படின்னா, பார்வை திறன். அதனுடைய பார்வை திறன் வந்து ரொம்பவே கூர்மையானதா இருக்குமா. பல மைல் தூரத்திற்கும் அப்பால இருக்கக்கூடிய சக ஒட்டகச்சிவிங்கி உடல் அசைவுகளையும் அதனுடைய பார்வையின் திசையையும் வச்சு அது வந்து அதனுடைய ஆபத்து என்ன வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குமா. ஸோ குரல் நான் இல்லாட்டினாலும் எனக்கு பரவாயில்லை, நான் வந்து கண்ணாசைவை வச்சே வந்து எனக்கு வர ஆபத்தை வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒட்டகச்சிவிங்க சொல்லுது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக. உலகிலேயே குரல் நான் இல்லாத அதனால் சத்தம் போட முடியாத விசித்திரமான விலங்கு எது? ஒட்டகச்சிவிங்கே.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:18.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பொது அறிவிப்பாசரை நேரலை நிகழ்ச்சி.
0: இப்ப நிகழ்ச்சியில நேயர்களுக்காக அடுத்த கேள்வி ரெடியா வச்சிருக்கோம், கேளுங்க.
8: அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அவார்டு விருது, சரியா? தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுது?
0: சூப்பர், அழகான க்வெஸ்சன்.
8: கேள்வி திரும்பவும் சொல்லிடலாம். தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன
0: அப்படின்னு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். நேயர்களும் லைன்ல வந்துட்டாங்க,
8: சரியான பதிலோட வந்திருப்பாங்க. வணக்கம்.
0: பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நீங்க அழகா பதில் சொல்லிட்டீங்க.
8: வந்த உடனே நான் வரும்போது என்ன கேள்வி திரும்ப சொல்லுங்க அப்படின்னு வருவாங்கன்னு பார்த்தா கேட்டாங்க, கேட்ட உடனே பதில சொல்லிட்டாங்க.
9: நன்றி,
0: நன்றி, நன்றி சார்.
8: இந்தியாவில வழங்கப்படக்கூடிய, செவிலியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து ஆண்டுதோறும் சர்வதேச செவிலியர் தினமான May 12 இப்பதான் முடிஞ்சிருக்கு. இந்திய குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுது. 1973 சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட இந்த விருது செவிலியர்கள் சமூகத்திற்கு ஆற்றிய மிக சிறந்த சேவைக்காக வழங்கப்படுது. இந்த விருதுக்கு ஒரு பதக்கம், தகுதி சான்றிதழ், அப்புறம் ரொக்க பரிசு இதெல்லாம் வழங்குறாங்க.
0: சூப்பர், ரொம்ப அழகா இருந்துச்சு. கேள்வியும் பதிலும் மீண்டும்.
8: தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன? செவிலியர்கள்.
0: இப்போ அடுத்த கேள்வி நம்ம நேயர்கள்ட்ட கேட்டலாம். மனிதர்களை தாண்டி விண்வெளியில் வேற்று கிரக வாசிகள் யாராவது இருந்தா அவர்களுக்கு பூமி பந்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்க நாசா அனுப்பிய தங்கத்தட்டு, அதாவது இசைத்தட்டு, இடம்பெற்றுள்ள தமிழ் வாக்கியம் எது? இதுதான் கேள்வி.
8: தமிழ் வாக்கியம் நாசா அனுப்பி இருக்கிறதுல.
0: ஆமா, நம்ம தமிழ் வாக்கியம் இடம்பெற்றிருக்கு. அந்த தமிழ் வாக்கியம் என்ன வாக்கியம்? அதுதான் கேள்வி. கேள்வி மறுபடியும் உங்களுக்காக.
8: ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.
0: கண்டிப்பா, கண்டிப்பா. மனிதர்களை தாண்டி விண்வெளியில் வேற்று கிரக வாசிகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு பூமி பந்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்க நாசா அனுப்பிய தங்கத்தட்டில் இடம்பெற்றுள்ள தமிழ் வாக்கியம் எது? இதுதான் கேள்வி.

0: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
1: உலகத்தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
0: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
2: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
0: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
3: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
4: Pontiusly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiusly Super Speciality Hospital.
6: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்.
7: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்
6: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
7: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
6: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
7: 0465225390.
8: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட

0: வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலை. இதில் பங்கேற்கிறார் லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்கள். அமுத சிறபியில் பிஎம் மத்திய சம்பதா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள். தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள்.
2: நேரம் பிற்பகல் 3:27. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில நேர்களுக்காக நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த
1: கேள்விக்கு முன்னால கேட்டிருந்தோம். நம்ம நேர்கள் பதில தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க நிறைய தகவல்களோட.
2: பாத்துலாம். வணக்கம்.
1: வணக்கம் பொதறிவு பாசறை.
3: இதுவரைக்கும் உற்சாகமான திருப்பகல் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா, கேள்விக்கான பதில சொல்லுங்க கேப்போம். வாழ்க நலம். ஆனா அதுக்கு வந்து அந்த பதில் கிடையாது, வேற பதில். ஆமா சரிங்கய்யா, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவதற்கு நன்றி.
1: பார்த்தலாம். வணக்கம்.
4: வணக்கம். திட்டவளையிலிருந்து சாபி.
1: ஐயா சொல்லுங்க.
4: சொல்லுதே பாருங்க. வணக்கம்.
1: வணக்கம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறீங்களா? நீங்க எங்களுக்கு தான் வணக்கம் சொன்னீங்களா அப்படின்னு
4: நினைச்சேன்.
2: அது இல்லை, அது இல்லை. சரி, சரியான பதில்.
1: ஒரு சரியான கெஸிங். அத வணக்கம் சொல்லலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நேயர்கள் வந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க.
2: பண்ணி அழகா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அது கிடையாது. சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. கேள்வியை மறுபடியும் நேர்கள்ட்ட கேட்டலாம். மனிதர்களை தாண்டி விண்வெளியில் வேற்று கிரகவாசிகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு பூமி பந்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்க நாசா அனுப்பிய தங்க தட்டில் கோல்டன் ரெக்கார்ட்ல இடம்பெற்றுள்ள தமிழ் வாக்கியம் எது? இதுதான் கேள்வி. அதாவது இது ஒரு வாக்கியம், நேர்கள் வந்து சின்ன வார்த்தையை
1: சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா ரெண்டு மூணு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வாக்கியமா அனுப்பி இருக்கிறாங்க. அந்த வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லணும்.
2: நேயர்கள் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன வாக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அதுக்குள்ள நீங்க இன்னொரு கேள்வி கேட்டலாம்.
1: சரி, கேள்வி கேட்டுமா? மெட்ராஸ் பிரசிடென்சி அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பெண்மணி யார்?
2: சூப்பர்.
1: கேள்வியை திரும்பவும் கேட்டுறோம். மெட்ராஸ் பிரசிடென்சி அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பெண்மணி யார்? இதுதான் கேள்வி. அடுத்த கேள்வி, அதாவது ரெண்டு கேள்வி இப்ப நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டு கேள்விக்கான பதிலையும் நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம்.
2: சொல்லலாம். சோ அதுக்கு முன்னாடி, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி, நாம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ்

0: கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, போன் 04652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:31 ஆகியாச்சு. நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101
2: பொதறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
1: பிரேக்கு முன்னாடி நாம நேயர்கள்ட்ட 2 கேள்வி கேட்டிருந்தோம். இப்போ எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: லட்சுமி,
1: வடசேரியில இருந்து லட்சுமி. லட்சுமி பாய், எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க?
2: இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா. சரிம்மா, நன்றி.
2: நன்றி. சரி, அந்த நேயர் வந்து சரியான பதில் சொல்லிட்டாங்க. ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கறது தான் சரியான பதில். மெட்ராஸ் பிரசிடென்சி அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை, ஒரு நல்ல வீணை இசை கலைஞரும் கூட. சென்னை மாகாண சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் மற்றும் சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர். இவர் சட்டப்பேரவை துணைத் தலைவராகவும் பணியாற்றி இருக்காரு. உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண்மணியும் இவர் தான். பிரிட்டானிய கால மதராஸ் மாகாணத்தின் முதல் மற்றும் ஒரே பெண் அமைச்சர் ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான்.
1: சூப்பர், ரொம்ப அழகான கேள்வி, அழகான பதில். இப்போ நம்ம முதல் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம். வணக்கம். அவங்களும் அந்த கேள்விக்கான பதிலோட வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதனால போயிட்டாங்க.
1: சரி, நம்ம அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத இந்த வந்து
2: திரும்பவும் சொல்லிடலாமா?
1: இல்ல, நேர்கள்
2: வராங்களா?
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வடசேரி
1: ராமலட்சுமணன்.
2: ஐயா சொல்லுங்க,
1: எந்த கேள்விக்கான பதில சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
2: என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: நல்ல முயற்சி.
2: எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து அடுத்தது வரும்போது வந்து அந்த கேள்வியை வந்து அவங்க சரியா கவனிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். கேள்வியை சரியா திரும்ப ஒரு தடவை நம்ம சொல்லிட்டு அப்படின்னா அவங்க சரியான பதிலோட வந்துருவாங்க.
1: மனிதர்களை தாண்டி விண்வெளியில் வேற்று கிரக வாசிகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு பூமி பந்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்க நாசா அனுப்பிய தங்கத்தட்டில் இடம்பெற்றுள்ள தமிழ் வாக்கியம் எது? இதுதான் கேள்வி.
2: தமிழ் வாக்கியம்.
1: நீங்க நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி.
2: நன்றி ஐயா.
1: வணக்கம்.
2: வணக்கம். பதறிவாசறை நெல்லை நிகழ்ச்சி.
1: வணக்கம்.
2: வணக்்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். நேயர்கள் இணைப்புல வராங்க. இணைப்புல வந்த நேயர்கள் வந்து கண்டிப்பா பேசலாம், சரியா தவற முயற்சி பண்ணலாம். பதில் வந்து தவறா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பதில் சொல்ல போறோம். இல்ல, நம்ம நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கலாம் இல்லையா?
1: வணக்கம்.
2: வணக்கம். இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். பேசுங்க.
1: கிருஷ்ணன் கோயில இருந்து சுரேஷ். சொல்லுங்க.
2: சொல்லுங்க சார்.
5: யாரும் ஊரே யாரும்
1: எல்லாருமே ஒரு கெஸ்ட்ல வந்து அடிச்சு விடுறாங்க. நல்ல முயற்சி. நன்றி, வாழ்த்துக்கள்.

0: ஆனா இதுக்கான பதில் அது இல்ல. சரி, நாங்களே சொல்லிடுறோம். சரியா? சரி, நன்றி.
1: சரி, அடுத்த நேர் வராங்க, அவங்களையும் பார்த்தலாம். சரியான பதிலோட வராங்க அப்படினு பார்த்தலாம்.
0: இணைப்பு வந்து சரியா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
1: வணக்கம்.
0: அந்த லைன்ல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால நேர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்.
0: முயற்சி, நல்ல முயற்சி, நன்றி. நானே பதில் சொல்லிடுறேன். அதாவது எல்லாருக்குமே இந்த கேள்வியோட பதில வந்து தெரிஞ்சுக்கணும்
1: ஆர்வம் இருக்கும். அவங்கள வந்து ஒரு கெஸ்ஸிங்ல வந்து இந்த வார்த்தைகள் தான் இருக்கும் அப்படிங்கறதுல ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஆனா ஆக்சுவலா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, அன்பான உலக மக்களுக்கு எங்களின் வாழ்த்துக்கள். இதுதான் அதுக்கு அந்த கேள்விக்கான பதில். இந்த வாக்கியம் தான் வந்து அந்த இசைத்தட்டுல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அன்பான உலக மக்களுக்கு எங்களின் வாழ்த்துக்கள். சோ இந்த கேள்விக்கான பதிலுக்கு வந்து கூட கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம்
1: தகவல்கள்.
0: அதாவது நாசா அமைப்பு 1977 விண்ணுக்கு அனுப்பிய வாயேஜர் 1 அப்படிங்கிற விண்கலத்துல ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட கிராமபோன் தட்டை அனுப்பியிருக்கு. அதில் உலகெங்கிலும் உள்ள 55 மொழிகளின் வாழ்த்து செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுல இடம்பெற்ற ஒரே ஒரு தமிழ் வாக்கியம், அன்பான உலக மக்களுக்கு எங்களின் வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்களை கம்பீரமான குரல்ல பேசி பதிவு செய்தவர் உமா வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் பெண்மணி. பிரபஞ்சத்தின் எல்லையை நோக்கி பயணம் செய்யற விண்கலகத்துல காலத்தால அழியாத ஒரு தமிழ் குரலாக இவருடைய குரல் பதிவாகி இருக்கு. நம்ம அனைவருக்கும் அந்த மாதிரி பதிவு பண்ணது வந்து நம்மளுடைய மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏன் ஃபோனோகிராஃப் ரெக்கார்ட்ல பதிவு செஞ்சு அனுப்பியிருக்காங்க? ஏன்னா இப்ப வந்து நிறைய டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, ஆனா அது இல்லாம ஃபோனோகிராஃப்ல ஏன் பதிவு செஞ்சு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கலாம். இது அனுப்புனது இப்போ இல்ல, 1977 அனுப்பியிருக்காங்க. சோ அதனால
1: 77
0: அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வந்து இப்ப உள்ள டெக்னாலஜிஸ் வந்து எதுவுமே கிடையாது, அதனால அவங்க வந்து யூஸ் பண்ணது கிராமபோன் தட்டு, அந்த இதை அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப உள்ள கருவிகள்லாம் விண்வெளியில இருக்கிற கதிர்வீச்சை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் இவங்க வந்து அந்த கிராமபோன் தட்டுல வந்து பதிவு பண்ணி அனுப்பியிருக்காங்க. நீண்ட காலம் அழியாமல் இருக்கும் செப்பு தட்டுல தங்க முலாம் பூசி அதுல அனலாக் முறையில ஒலிகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல மொத்தம் 55 உலக மொழிகளுடைய வாழ்த்துக்கள் மட்டுமின்றி கடல் அலையோட ஓசை, இடிமின்னல் சத்தம், பறவைகளோட சங்கீதம், சிம்பன்சி குரங்கு மற்றும் நாயோட சத்தம், மனித கண்டுபிடிப்புகளுடைய சத்தங்கள், இசை மேதைகளான பீத்தோவன் அவருடைய மேற்கத்திய இசை, நம்ம நாட்டுடைய புகழ்பெற்ற ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் பாடலான கேசர் பாய் கர்கர் அவருடைய பாடலும் அந்த இசைத்தட்டில் இடம்பெற்றிருக்கான். இப்போ இந்த விண்கலம் சூரிய குடும்பத்தின் எல்லையை தாண்டி 2400 கோடி கிலோமீட்டர் பயணிச்சிட்டு இருக்கு. இன்னும் அது டிராவலில் தான் இருக்கு. ஸோ இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு விண்வெளியில் அழியாம இந்த இசைத்தட்டு பயணிச்சு கொண்டே இருக்குமா? சூப்பரா இருந்ததுல,
1: சூப்பரா இருந்துச்சு. அருமையான தகவல்கள். அது அந்த தமிழ் வார்த்தை இருக்கு இடம்பெற்றிருக்கு அப்படிங்கும் போதே அப்படி கேட்கும் போது காதுல தேன் வந்து பாயுது.
0: ஆமா, ஏன்னா இந்த தமிழ் வார்த்தை வந்து தமிழ் வாக்கியம். சோ இது அது மட்டும் இல்ல, 55 மொழிகள்ல கொடுத்திருக்காங்க, அதுல
1: நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது
0: பெருமை. அதையும் ஒரு பெண்மணி வந்து அந்த வாய்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப
1: ஒரு தலை நிமிர்வான ஒரு
0: பெருமையான விஷயம்தான். சூப்பர்.
3: ஹலோ
4: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
3: மறுபடியுமா?
4: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
5: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: சார், இவ்வளவு எங்கிருந்து?
5: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
4: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
3: சார், 2 லட்சம்
6: என்னாச்சப்பா?
3: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: அட
3: கட் பண்ணிட்டான்.
6: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
3: ஃப்ராட்?
6: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா

0: எச்சரிக்கையா இருங்க, அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
3: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
0: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
6: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
5: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
6: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
5: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
6: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், லட்சுமிபுரம் S. விஜயலட்சுமி அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி இதில் பிரதம மந்திரியின் மத்திய சம்பதா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடி புதிய நுட்பங்கள், கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் MR வாணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
8: நேரம் பிற்பகல் 3:43 ஆயாச்சு. நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101
9: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
8: நேயர்களுக்காக நிறைய கேள்வியும் கேட்டுட்டே இருக்கோம், அவங்களும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க,
9: நம்மளும் பதிலும் விளக்கமும் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி நம்ம கேட்கலாம். மின்னணு தங்க ரசீதுகள் எந்த அமைப்பால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? அதாவது மின்னணு தங்க ரசீதுகள் EGRS அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட். இது வந்து எந்த அமைப்பால ஒழுங்குபடுத்தப்படுது? மின்னணு தங்க ரசீதுகள் எந்த அமைப்பால்
8: ஒழுங்குபடுத்தப்படுகின்றன?
9: வணக்கம், பதறிவு பாசறை இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம்.
8: ஆக்சுவலாக இந்த லைன் வந்து ரொம்ப ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நேர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, அது கிடைக்க மாட்டேங்குது. கேள்வியை ஒரு முறை கூட கேட்டலாம்.
9: மின்னணு தங்க ரசீதுகள் எந்த அமைப்பால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன? மின்னணு தங்க ரசீதுகள் எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட் அப்படிங்கிறது எந்த அமைப்பால் ஒழுங்குபடுத்தப்படுது? இதுதான் கேள்வி. கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சிருக்கு. முன்னால ஒரு பாடல் கேட்டுட்டு இருந்தலாமா?
8: கண்டிப்பா, நான் திரைப்படத்திலிருந்து

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
1: ஹா?
0: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்.
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: निशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30 தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த

0: செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: இரண்டு நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
0: செல் நம்பர் 9488-230666.
2: ஹாய் குட்டீஸ் சுட்டீஸ், இது உங்கள் நினைவிற்கு. இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, கதை, திருக்குறள், விடுகதை, இப்படி எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள்
3: 2602-0290-7222, முன்னிணைப்பாக 04652 இந்த எண்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதோட அலைபேசி எண் மொபைல் நம்பர் ஒன்று சொல்றோம், 8903-2-57039.
2: மறக்காம எல்லா குட்டீஸும் சுட்டீஸும் கலந்துக்கோங்க. நேர்களை, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 10:05 நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு.
3: நேர்களை, உங்களுக்கு விருப்பமான பழைய பாடல்கள், புதிய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் இரவு பொழுதை இனிமையாக்கும் அழகிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நமது நிலா முற்றத்தில்.
2: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு என்னோடு, 2602-240 என்ற எண்ணிற்கும், 2907-222 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். நேரம் பிற்பகல் 3:52 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101
3: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
2: சோ, நிகழ்ச்சியில நாம வந்து நேர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்வியை மறுபடியும்
3: ஞாபகப்படுத்திடுவோம். சரியா, மின்னணு தங்க ரசீதுகள் எந்த அமைப்பால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன? இதுதான் கேள்வி. எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட் அப்படிங்கறது எந்த அமைப்பால ஒழுங்குபடுத்தப்படுது?
2: இதுதான் கேள்வியா கேட்டிருந்தோம். நேர்கள் வந்து பதில் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எங்கள் நிலையத்திற்கு கால் பண்ணி சொல்லுங்க. கால் பண்ணி அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை மறுபடியும் நேயர்களுக்கு ஞாபகப்படுத்திடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம். வணக்கம், பொதறி பாசறை நேரலை நிகழ்ச்சி.
2: இந்த இணைப்பு ஒழுங்கா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கான மொபைல் நம்பர்ஸை சொல்லிடுவோம். மொபைல் நம்பர் என்ன அப்படின்னா 8903-2-57039. அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி எண்ணும் இருக்குது, 04652 அப்படிங்கிற நம்ம
3: இணைப்பு எண்ணோட
2: 2602-240 என்ற எண்ணிற்கும், 2907-222 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம்.
3: அதாவது நம்ம வந்து 3 நம்பர் கொடுத்துருக்கோம், ஒரு நம்பரில் சரியாக கேட்கல அப்படின்னா அடுத்த 2 நம்பர்களை வந்து அவங்க ட்ரை
2: பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். இல்லை,
2: லைன் வந்து ரொம்ப ஃபால்ட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
3: அதனாலதான் நேர்கள் ஒரு நம்பர் வந்து ஃபால்ட்டா இருந்தாலும் நமக்கு அடுத்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, அதுல வந்து கூப்பிடலாம், கூப்பிட்டு பதில தெரிஞ்சுக்கலாம், பதில தெரிவிக்கலாம். வணக்கம்,

0: ஸோ அடுத்த நேயர் வராங்க.
1: சரி, அவங்க பதில் சொல்ல முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் புதறிவு பாசறை.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம். இரண்டாவது முறையாக பங்கேற்கும் அந்த தோழி யாரோ?
2: லட்சுமி
0: வடசேரி.
1: என்னது கிடைக்குது?
0: அடுத்த நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடலாம். சரியா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்க அப்படின்னாலும் போயிட்டீங்க பதில.
0: நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: சரி, அவங்க வந்து ரொம்ப சரியான பதில் சொல்லிட்டாங்க. மின்னணு தங்க ரசீதுகள் எந்த அமைப்பால் ஒழுங்கு

0: படுத்தப்படுகிறது செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். அதாவது இஜிஆர்எஸ் எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிட் அப்படிங்கிறது வந்து செபி இதால வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் டிஜிட்டல் சொத்துக்கள். இது வந்து டிமேட் கணக்கின் மூலம் சிறிய மதிப்புகள்ல தங்கத்தை டிஜிட்டல் முறையில வாங்கவும் விற்கவும் வர்த்தகம் செய்யவும் அனுமதிக்குது இந்த செபி அப்படிங்கிறது. இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், இது வந்து இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் நிர்வாகத்தின் கீழ்ல இந்தியாவில பங்குதாரர்கள் மற்றும் பண்டச்சந்தை அதாவது இந்தியாவில பத்திரங்கள் மற்றும் பண்டச்சந்தைக்கான ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு. இது வந்து 1988 நிறுவப்பட்டிருக்கு. 1992 செபி சட்டம் மூலம் சட்டப்பூர்வ அதிகாரங்கள் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மின்னணு தங்க ரசீதுகள் எந்த அமைப்பால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? செபி.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
3: என்ன சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
2: இருந்ததுதான். அடே
1: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: இது நம்ம கேம்சி மருத்துவ
8: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
9: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
8: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
9: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
8: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
9: உலகத்தரத்தில் லேப் வசதி,
8: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
9: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
8: கால் 7904473872.
10: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
11: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
10: எங்க?
11: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
10: நோ ப்ரோக்கரேஜ்,
11: நோ ஹிடன் ஃபீஸ்.
10: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
11: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
12: நேரம் 3:59 ஆகியாச்சு. நம்மளுடைய பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியும்
0: நிறைவுக்கு வந்தாச்சு. நம்ம நேர்களுக்கு வந்து சூப்பரா க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, அதுவும் வித்தியாசமான விசித்திரமான கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தீங்க.
12: விசித்திரமான கேள்வி எல்லாம் கேட்டு நேர்ல அப்படியே ஒரு
0: நம்ம நேர்கள் என்னதான் கன்ஃபியூஸ் பண்ணாலும் நம்ம நேர்கள் வந்து சரியான பதில் சொன்னாங்க இல்லையா?
12: ஆமா ஆமா, சூப்பரா கரெக்டா சொல்லிட்டாங்க. சோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேர்களுக்கும்
0: நன்றியும் பாராட்டுக்களும்.
12: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
0: பிரேமா நாகராஜன்,
12: ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது எல்லை பாதுகாப்புப் படையினர் சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய உள்துறை

அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித யாத்திரையின் இரண்டாம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த மூன்று மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திரு ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. இப்பொழுது கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய பேச்சு போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் 2 பரிசு பெற்ற யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறியியல் இறுதியாண்டு மாணவி MG அபிராமி அவர்கள் தரும் உரை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு ஆகாஷவாணி வளர்ந்து வந்த பாதை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை எம்பலாம் என வந்துள்ளேன். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் இங்கு காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று அழகாக பாடினார் முறுக்கு மீசைக்காரன் முண்டாசு கவிஞன் பாட்டுக்கொரு புலவன் பாரதியார். அன்பானவர்களே, பாரதியாரின் இந்த கனவு நிறைவேற எண்ணற்ற கருவிகள் தோன்றியது. அதில் ஒன்றுதான் இந்த வானொலி நிலையம். கோடிக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்து அவர்களை சிரிக்க வைத்து அதே வேளையில் அவர்களை சிந்திக்கவும் வைத்து வருகிறது. இந்த பாரத நாட்டின் உயிர் நாடியாக மாறிய இந்த வானொலி சேவை இன்று ஆகாஷவாணி என்ற மிகப்பெரிய விருட்சமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த ஆகாஷவாணி வளர்ந்து வந்த பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. நம்மை சுற்றி எண்ணற்ற செய்தி தொடர்பு கருவிகள் இருந்தாலும் இந்த கருவிகள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்னரே ஒலித்தது ஒரு குரல். ஆம், அதுதான் ஆகாஷவாணியின் செல்ல குரல். இது வளர்ந்து வந்த பாதையை பற்றி பார்ப்போமா? 1923 இந்த வானொலி சேவையின் மீது ஆர்வம் கொண்ட சிலருடைய முயற்சியால் முதல் ஒலிபரப்பானது செய்யப்பட்டது. இதுதான், இந்த சிறிய முயற்சிதான் மிகப்பெரிய பயணத்தின் ஒரு ஆரம்பமாக அமைந்தது. 1927 IBC அதாவது இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி இந்த செயலி கல்கத்தாவிலும் மும்பையிலும் தொடங்கியது. இது ஒரு தொழில் ரீதியாக தொடங்கப்பட்ட ஒன்று. இப்படி தொழில் ரீதியாக தொடங்கியதை நமது பாரத நாட்டின் ஒரு அடையாளம்

0: மாக 1930 இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. இதுவே இந்த வானொலி சேவையின் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அரசினுடைய எல்லா செய்திகளும் உடனுக்குடன் மிக விரைவாக மக்களுக்கு கொண்டு செல்ல இந்த வானொலி சேவை மிகவும் உதவியாக இருக்கிறது என்ற இதன் மகத்துவத்தை உணர்ந்த பிரிட்டிஷ் அரசானது 1936 இதற்கு ஆல் இந்தியா ரேடியோ, அதாவது அகில இந்திய வானொலி நிலையம் என்று பெயர் சூட்டியது. தேசிய ஒலிபரப்பு சேவையின் அஸ்திவாரமாக இது அமைந்தது. அன்பானவர்களே, 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்த பாரத தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்ற நற்செய்தி இந்த நாடு முழுவதும் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த வானொலி சேவை அமைந்தது. 1957 அகில இந்திய வானொலி என்ற பெயரை மாற்றி ஆகாஷவாணி, அதாவது வானில் இருந்து வரும் குரல் என்ற கவித்துவமான பெயர் சூட்டப்பட்டது. இதை தேர்ந்தெடுத்தவர் யார் தெரியுமா? நமது தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இப்பொழுது இந்த ஆகாஷவாணியின் மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் என்ன என்று பார்ப்போமா? பகுஜன் ஹிதாய பகுஜன் சுகாய, அதாவது அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் மகிழ்ச்சி. இதுவே இந்த வானொலியின், இந்த ஆகாஷவாணியின் ஒரு குறிக்கோளாக அமைந்தது. இது மட்டுமல்ல, மிக விரைவாகவும் குறைந்த செலவிலும் எளிமையாகவும் பறந்து விரையும் தன்மையும் உடையது இந்த ஆகாஷவாணி. ஆம், இந்த பாரத தேசத்தின் ஏதோ எங்கோ ஒரு மூலையில் நடக்கும் செய்தியை மிக விரைவாக குறைந்த செலவில் பரவலாக பரப்பும் ஒரு செயலியாக அமைந்தது இந்த ஆகாஷவாணி சேவை. எனவேதான் இதன் மகத்துவத்தை புரிந்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மன் கி பாத், அதாவது மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியை இன்றும் இந்த வானொலியின் மூலமாக, இந்த ஆகாஷவாணியின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு சென்று வருகிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லவா? இப்படி 1923 தொடங்கப்பட்ட இந்த வானொலி சேவை இன்று பாரதம் முழுவதும் பல விழுதுகளை பரப்பி ஆகாஷவாணி என்ற மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. நமது பாரத தேசத்தின் 98% மக்களுக்கு 591 நிலையங்களின் மூலமாக இந்த சேவையை நடத்தி வருகிறது. 23 மொழிகளிலும் 170 மேற்பட்ட வட்டார மொழிகளிலும் இந்த சேவையானது நடந்து வருகிறது. பிரச்சார் பாரதி மூலமாக டிஜிட்டல் யுகத்தின் புதிய பரிணாமத்தை எட்டியுள்ளது. யுவவாணி போன்ற இளைஞர்களை முன்னேற்றும் பல நிகழ்ச்சிகளின் மூலமாக ஏழை இளைஞர்களும் கல்வியில் உயர கல்வி சேவை செய்து வருகிறது. அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக செயலி மூலமாக உலக மக்களிடையே தொடர்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆகாஷவாணி பாட்காஸ்டிங் விளம்பரங்களின் மூலமாக கோடிக்கணக்கான வருவாயை ஈட்டி வருகிறது. இப்படி மகத்தான பல்வேறு சேவைகளை செய்து இன்று எல்லா மக்களின் இதயங்களிலும் நீங்கா இடம் பெற்றுள்ளது இந்த ஆகாஷவாணி சேவை. காலை எழுந்தவுடன் பக்தி பாடல்கள், விவசாயம், செய்திகள், கிசான் வாணி, திரையிசை, மெல்லிசை, கலந்துரையாடல், நாடகம், கவிதை, மருத்துவம் என பல பல ஜாலங்கள் செய்து மக்களை ஈர்த்து வருகிறது இந்த ஆகாஷவாணி. இது வெறும் ஒரு வானொலி சேவை மட்டுமல்ல, ஒரு மனிதனின் உணர்வுகளையும் நினைவுகளையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒரு தலைமுறையிடம் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் மிக அற்புதமான குரல். வானில் பிறக்கும் குரலாயினி, வாழ்வில் ஒலிக்கும் உறவாயினி, செய்தியும் இசையும் சேர்ந்து தந்து செம்மையாய் மனதில் நிறைந்தாயினி, கிராமம் முதல் நகரம் வரை பாலம்போல் இணைத்தாயினி, காலம் மாறினாலும் மக்கள் நெஞ்சில் கலையாத காவியம் ஆகாஷவாணினி என்று அந்த ஆகாஷவாணியின் சேவை மேலும் மேலும் தொடர்ந்து அனைவரின் உள்ளங்களிலும் நீங்காத இடத்தை பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய பேச்சு போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் இரண்டாம் பரிசு பெற்ற யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறியியல்

0: எல் இறுதியாண்டு மாணவி எம் ஜி அபிராமி அவர்களின் உரை கேட்டீர்கள்.
1: குமரி பண்பலை நூற்றுவாண்டில் இனி தொடர்வது திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது. அசுரன் படத்திற்காக சுரேஷ் பீட்டர்ஸ், சுஜிதா குழுவினர் பாடிய பாடல் ஆதித்யன் இசையில்.

0: பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரையிசையில் தொடர்ந்து வருவது பீமா படத்திற்காக தாமரை வரிகளில் ஹாரிஷ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் ஹரணி பாடிய பாடல்.

பயன்படுத்துகிறோம் நேர்களை. இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலை பங்கேற்கிறார் லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்கள். அமுதல் சுரபியில் PM மத்ய சம்பதா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் MR வாணி அவர்கள். திரையில் தொடர்ந்து தீபாவளி படத்திற்காக KK ஸ்வேதா பாடிய பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் இயற்றியது.

நேரம் 4:30 இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எல்லை பாதுகாப்பு படையினரின் சிறப்பான செயல்பாடு பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு

0: நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் சென்னையில் ஆய்வு செய்தார். கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:03. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. நேர்களை இனி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது காத்திருந்த கண்கள் படத்தில் பி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகள். தெரிந்தவள் தொடுக்காய் பேசியவள் என்று தன்னியல் மறந்து தனித்து போனது ஏனோ.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: முனைச்சரம் நிகழ்ச்சியில் இனி வருவது நாட்டிய தாரா படத்திற்காக கண்டசாலா பாடிய பாடல். டி என் ராமையாதாஸ் பாடலுக்கு இசை ஜி ராமநாதன். துள்ளி துள்ளி போகும் பெண்ணிடம் தள்ளி நின்று இவன் தயக்கத்தோடு கேட்கும் கேள்வி என்னவோ?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி

இதில் பிரதம மந்திரியின் மத்திய சம்பதா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடி புதிய நுட்பங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நீர்கள்குமரி புண்பலை நூற்றுவாண்டில் மூலைச்சரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி தாவணை கனவுகள் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கம் பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். வானம் இடம் மாறி தெரிவது வஞ்சி அவள் வருகையாலா, அவள் வரவு வசந்தத்தை தந்ததாலா?

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: சில குழந்தைகளை இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கு. உங்களுடைய திறமைகளை இந்த நிகழ்ச்சியில வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-7722, அலைபேசி எண் 8903-2-57039.
0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 5:18. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரிப்பண்பலை 101 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரைசீச்சரம் நிகழ்ச்சியில். இனி என் ஜீவன் பாடுது. இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பஞ்சு அருணாச்சலம் பாடல், இசை இளையராஜா. ஆசை முகம் பார்க்க அணங்கிவள் காத்திருக்க, வாராது போனானோ கண்ணன் அவன் யாரோடும் சொல்லாமல். வண்ணமகள் விழியிரண்டும் கண்ணீரால் நிறைந்திருக்க, வழியெங்கும் அவன் வரவை இவள் பார்த்து காத்திருக்க.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேரம் 5:26. குமரிப்பண்பலை 101 அழகாய் உங்கள் செவிகளில் இனிமை சேர்க்கும் சங்கீதம் இது. முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இயற்கை படத்திற்காக வித்யாசாகர் இசையில் சுஜாதா பாடிய வைரமுத்துவின் பாடல். எத்தனை சங்கீதம் என்னை சுற்றி ஒலித்தாலும் என் செவியில் கேட்பதெல்லாம் என்னவனின்

9. நேரம் 5:38. முலச்சரம் நிகழ்ச்சியில் இனி வருவது எந்திரன் படத்திற்காக வைரமுத்துவின் வைர வரிகளை பாடியோர் விஜய் யேசுதாஸ், ஸ்ரேயா கோஷல், இசை ஏ ஆர் ரஹ்மான். அணுக்களின் எண்ணிக்கை எண்களுக்குள் உட்பட காதல் அணுக்கள் மட்டும் கணக்கின்றி பெருகுகின்றதோ

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 5:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் நிகழ்ச்சியில் இனி வருவது நானும் ரவுடிதான் படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் நீத்திமோகன் பாடிய பாடல், பாடல் வரிகள் தாமரை. உன் கைகோர்த்து நான் நடந்தால் காணாத தேசம் கூட கண்ணதிரில் தோன்றுதடா, கண்ட கனவெல்லாம் நிஜமாகும் காலங்கள் கண்ணதிரில் காணுதடா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

இனி முதல் நீ முடிவும் நீ. இந்த படத்திற்காக ஜோனிடா காந்தி பாடிய கீர்த்தியின் பாடல், இசை தர்பகா சிவா. புதிதாய் பிறந்தேனோ பூக்கள் சிரிக்கும் உலகில், புரியாமல் நடந்தேனோ புன்னகை மட்டும் கிடைக்கும் கடை தெருவில், நான் இன்று மலர்வனத்தின் நடுவில் மகிழ்ச்சி பொங்கும் கடலில்.

இனி தக் லைஃப் படத்திற்காக சின்மை பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சிவானந்த் எழுதியது. தத்தை இவள் முத்தமழை பொழிந்தால் மொத்தமாய் நான் இங்கே மூர்ச்சையாகிப் போவேனே

0: இவர்களை இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரைசை சரம் கேட்டோம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 890-300-505.
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
10: ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும்.
9: கிரீஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யுனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. கிரீஷ் கன்னியாகுமரி.
11: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
12: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
13: மாட்டிக்கிட்டீங்க.
14: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
13: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
15: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
16: வரும்போதே பண்ணிட்டேன், மொபைல்ல இருந்து.
15: எங்க?
16: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
15: ஆ,
16: RBI.

0: டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீடெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: எழுதியவர் பி ராம்குமார். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலை பங்கேற்கிறார் லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்கள். அமுதசுரபி, இதில் பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 9:15 திரையிசை, 10:05 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 தென்குமரி தேனலை, தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 திரைசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும்.
4: நேர்களை இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: officials have advanced collaboration across key Quad priorities, including maritime security, critical technologies, economic resilience, and HADR. We have seen encouraging progress on many initiatives, as maritime democracies, pluralistic societies, and market economies. We share a responsibility towards a free and open Indo-Pacific. The region must remain a driver of global growth and stability.
1: In a statement, U.S. Secretary of State Marco Rubio said the U.S. will be hosting Quad partners later this year for a fuel security forum to further expand this. In his joint press statement, Japanese Foreign Minister Toshimitsu Motegi emphasized the importance of diplomatic efforts in ensuring free and safe navigation in the Strait of Hormuz, as well as bringing stability to West Asia. Australian Foreign Minister Penny Wong said, Quad has announced the strongest ever commitment from the Quad to the Pacific through the Quad Ports of the Future partnership. The Quad Foreign Ministers Meeting joint statement said the Quad nations discussed the situation in West Asia and reaffirmed support for the ongoing diplomatic efforts and hope for lasting peace in the region. Addressing a press conference after the conclusion of the meeting, Additional Secretary in the Ministry of External Affairs, K. Nagaraj Naidu, said the meeting reaffirmed the Quad's commitment to a free and open Indo-Pacific.
2: The meeting reaffirmed the Quad's commitment to a free and open Indo-Pacific and emphasized that the Quad continues to evolve as a practical and an action-oriented platform, delivering tangible benefits for the region. Discussions focused around four pillars of Quad cooperation. The first pillar is maritime and transnational security. Two, economic prosperity and security. Three, critical and emerging technologies. And four, humanitarian assistance and disaster response.
1: On to sports. The playoffs in IPL cricket are beginning today, with Gujarat Titans taking on defending champions Royal Challengers Bengaluru in Qualifier 1 in Dharamshala this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. The winner of the match will directly advance to the final. And that is the end of this news bulletin.
3: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:11. சேவை செய்திகள். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாகவோ நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள், பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-27 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொது நலத்தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் https://awards.gov.in வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விவரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

மாதம் 13 தேதி மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட உள்ளது. மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமாதானமாகவும் விரைவாகவும் முடித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதிமன்றம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகத்திலும் நடைபெற உள்ளது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் விபத்துகளில் இழப்பீடு சம்பந்தப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், உரிமையியல் மேல்முறையீட்டு வழக்குகள், செக் மோசடி, மனவிலக்கு தவிர்த்து குடும்ப நல வழக்குகள் மற்றும் இதர பொது பயன்பாடு வழக்குகள் போன்றவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை முடிப்பது சம்பந்தமாக வழக்காடுபவர்களோ அவர்களின் சார்பில் வழக்கறிஞர்களோ இம்மாதம் 27 தேதிக்குள் செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாற்றுமுறை தீர்வு மைய கட்டிடம், மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியிலோ நேரடியாகவோ அல்லது 04652291744 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது விருப்பத்தினை தெரிவிக்கலாம். இதன் மூலம் தங்கள் வழக்குகளை விரைந்து தீர்வு காணலாம் என கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் செயலாளர் தெரிவித்துள்ளனா்.

மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுரைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் மாவட்ட மற்றும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் வரும்

0: நாகர்கோவில் எஸ்எம்ஆர்வி மகளிர் அரசின தொழில் பயிற்சி நிலையத்தில் ஆன்லைனில் விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கான பாடப்பிரிவுகள் கட்டிடக்கலை பட வரைவாளர் 2 ஆண்டுகள், இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கம்மியர் மின்னணுவியல், மருத்துவ மின்னணுவியல் நுட்பவியலாளர் 2 ஆண்டுகள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, ஆடை தயாரித்தல் 1 ஆண்டு பயிற்சி, இதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, கணினி இயக்குபவர் மற்றும் திட்டமிடுதல் உதவியாளர், சுருக்கெழுத்து மற்றும் செயலக உதவியாளர், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர், நவீன ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம். பயிற்சி காலம் 1 ஆண்டு, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9490055807, 9442309 9688333469 909568000 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு தொலைபேசி எண் 046522225609. சேவை செய்திகள் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை அம்பி. அம்பி அப்படின்னா படகு, தோணி இதெல்லாம் குறிக்கும். இதற்கான உதாரணம்,
2: ஆற்று நீரை தழுவி செல்லும் அம்பி, அதாவது ஆற்று நீரில் மிதந்து செல்லும் படகு.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ்
3: வேர்ட். இன்னைக்கு
2: நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் அபயாக்கோ, ABBIOCCO. அபயாக்கோ அப்படின்னா உண்ட மயக்கம். நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு டயர்னஸ் வரும் இல்லையா, அதத்தான் அபயாக்கோ அப்படின்னு சொல்றோம்.
1: இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ ஹாவ் அ பிட் ஆஃப் அன் அபயாக்கோ ஆஃப்டர் தட் ஹெவி லஞ்ச், அதாவது நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு உண்ட மயக்கம் வந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தொண்டனுக்கும் உண்டு உண்ட மயக்கம் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் இந்த அபயாக்கோ.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம விண்வெளி வாழ்வியல்ல இருக்கக்கூடிய ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். அதுல முதல் உண்மை என்ன தெரியுமா, விண்வெளியில ஏப்பம் விட முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசைதான். அதாவது பூமியில நாம இருக்கும் போது நாம சாப்பிடுறோம் அப்படின்னா ஈர்ப்பு விசைனால உணவும் சரி திரவங்களும் சரி நம்ம வயிற்றினுடைய கீழ்ப்பகுதிக்கு போயிரும். கேஸ் மட்டும் ரொம்ப தின்னா இருக்கிறதுனால அது மட்டும் அப்படியே மேல மிதந்துட்டே வந்து நமக்கு ஏப்பமா வெளியே வருது. அதுவே விண்வெளியில பாத்தீங்கன்னா கிராவிட்டி கிடையாது. அதனால நம்ம வயத்துல இருக்கிற உணவு, தண்ணி, கேஸ் இந்த மூணுமே ஒன்னா கலந்து ஒரு பபிள் மாதிரி அப்படியே மிதந்துட்டே இருக்கும். அதனால விண்வெளி வீரர் இருக்கிறாரு இல்லையா, அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏப்ப விட ட்ரை பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஏப்ப மட்டும், அதாவது கேஸ் மட்டும் தனியா வெளியே வராது, அதோட சேர்ந்து அவர் சாப்பிட்ட அந்த சாலிட் ஃபுட்டு, அந்த தண்ணீர் குடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த லிக்விட், இது எல்லாமே சேர்ந்துதான் வெளியே வரும். இதை வந்து விண்வெளி வீரர்கள் என்ன சொல்றாங்க

0: விண்வெளி வீரர்கள் அந்த ஸ்லீப்பிங் பேக்குள்ள தங்களை நுழைச்சுக்கிட்டு அப்படி கட்டி வச்சுப்பாங்க, இல்லைனா தூக்கத்துல எங்கேயாவது மிதந்து சென்று போய் மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். விண்வெளியில கிராவிட்டி இல்லாததுனால மனிதர்களுடைய முதுகெலும்புல உள்ள எலும்புகளுக்கு இடையிலான அழுத்தம் ரொம்பவே குறையுது. இதனால விண்வெளி வீரர்கள் விண்வெளியில இருக்கிறப்ப சுமார் 5 சென்டிமீட்டர் வர உயரமா வளருவாங்க. ஆனா அவங்க பூமிக்கு திரும்பிய உடனே பழைய உயரத்திற்கு மீண்டும் வந்துருவாங்க.
1: அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விண்வெளி வீரர்களுடைய முகம் பார்த்தோம் அப்படின்னா அது எப்பவுமே ஒரு மாதிரி உப்புன மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம பூமியில இருக்கிறோம், நமக்கு வந்து கிராவிட்டி இருக்கிறதுனால நம்ம பாடியில இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து கால்களை நோக்கி தான் இழுக்கும். ஆனா விண்வெளியில வந்து ஈர்ப்பு விசை இல்லாததுனால ரத்தம் தலைப்பகுதியை நோக்கி தான் போகும். அதனாலதான் அவங்களுடைய முகம் வந்து எப்பவுமே ஒரு மாதிரி உப்புன மாதிரியே நமக்கு காட்சி அளிக்கும். அவங்களுடைய கால்களை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப மெலிஞ்சு இருக்கிற மாதிரி தோணும். இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேரம் 6:20, குமரி பண்பலை 101 இனி வருவது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷன்.

0: கலெக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. Anaitha sigichai muraigal ore idathil.
5: Ungal idhayathai maaradippilirundhu paadhugaathida. Angiogram, angioplasty, open heart surgery, pacemaker pondra sigichaigalukku. Ponjesli Super Speciality Hospital.
6: Masha Furniture Land in
7: Maavarum Kalyana Sirvarisai offer. Imported furniture galukku 10-30% varai thallubadi.
6: 0% vattiyum easy EMI udan furniture vaangida. Masha Furniture Land, Rajya Theater arigil
7: mattum stadium complex Vadaseri Nagarkoil.
8: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
9: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
8: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
9: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
8: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
9: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
10: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
11: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
10: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
11: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
12: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
13: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
14: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
13: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
14: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
13: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
14: போன் 7358-73-7358.
15: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
16: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
15: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
17: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
18: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
9: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066.
18: செல் நம்பர் 9488230666.
19: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
3: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
19: பாட்டில் வார்ட்ராப்,
3: ஷோகேஸ் பொருட்கள்,
19: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
3: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
1: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
0: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு, தக்கலை.
4: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
9: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
13: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
20: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
21: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800. 4462265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
22: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
8: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
9: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
8: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
9: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
8: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
9: உலகத்தரத்தில் லேப் வசதி,
8: CT MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான

0: சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7900447.
2: இனி விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: மாநிலச் செய்திகள் ஃபாலோஸ் இன் அ ஃபியூ செகண்ட்ஸ்.
1: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் தட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது.

0: உள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப்போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த மூன்று மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி

0: விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை நிகழ்ச்சியின் முதலில் வருவது அருந்ததி படத்திற்காக கோட்டை இசையில் திப்பு சைந்தவி பாடிய பாடல் வாலை எழுதியது.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: இது மனநீதி படத்திற்காக சத்யா பாடிய பாடல், கலைக்குமார் வரிகள், தேவா இசையில்.

0: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
1: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்
0: இசிஇ ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
1: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
1: 0465225390.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
1: செல் நம்பர் 9488230666.
5: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
0: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
6: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
0: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
6: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
6: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447311 கால் பண்ணுங்க.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
7: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8

0: மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மனப்புறம் பைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக மணப்புரம் பைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: திரை இசையில் தொடர்ந்து காலமெல்லாம் காதல் வாழ்க படத்துக்காக தேவாவின் இசையில் சித்திரப்படிய பாடல் பழனி பாரதியின் வரிகள்.

0: சித்திரை இசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: புதுகலம் கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம்
2: 101.
1: உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
6: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஓர் வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியுள்ள பட்ட நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றங்களில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி இனிசை நேரம் தொடர்கிறது.

0: பேசுபவர் ராம்குமார்.
1: புவி வெப்பமாதலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்பும் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது. எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும் பயனளிப்பதாகவும் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதி உதவி, மானியம், இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும். அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின் கட்டணம் செலுத்திய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது 350 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்துவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தனஞ்சயன்.
2: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனலுடன் கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ரூபாய் 78,000 ரூபாய் உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்த நான் இப்போது வெறும் 350 ரூபாய் மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
3: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்ட செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட இதுமாரி நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோடய வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இந்த 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தடு அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி, கிரைண்டர், லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு.
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 8 வயது முதல் 45 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்

0: பரிசுகள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மாறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள், அவசர முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் பின்புறம் உள்ள கேமரா செயல்பாடு மற்றும் சிசிடிவியின் செயல்பாடு, அவசர வழி மற்றும் வாகனங்களை இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இப்பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதில் 67 பள்ளிகளைச் சேர்ந்த 420 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுகிறது. இம்மாத இறுதி வரை வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறும். பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவது முதலுதவி குறித்து பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு அரியலூர் தீயணைப்புத்துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மூலம் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய்

0: எட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதிப் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவா மூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின்

0: கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TPS 5 நெல் விதை விற்பனை. விவசாயிகளே, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. காவேரி வாமன் முதல் சடுதி மாற்று, குட்டை ரக வாழை சிறப்பம்சங்கள். காவேரி வாமன் என்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இணைந்து அறிமுகப்படுத்திய முதல் சடுதி மாற்று குட்டை ரக வாழை ஆகும். இதன் சிறப்பம்சங்கள், பெற்றோர் ரகம் உலக அளவில் பிரபலமான கிராண்ட் 9 வாழை ரகத்திலிருந்து காமா கதிர்வீச்சு மூலம் இந்திய புதிய குள்ளரகம் உருவாக்கப்பட்டது. இந்த குள்ளரக செடிகள் 1.5 முதல் 1.6 மீட்டர் மட்டுமே உயரம் வளரும். ஆடிப்பட்டம் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை இது இந்த ரகத்திற்கு மிகவும் உகந்த பருவமாகும். ஆரம்பகால வளர்ச்சிக்கு பருவமழை மற்றும் மிதமான காலநிலை நன்றாக உதவும். புரட்டாசி பட்டம் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை வணிக ரீதியாக பயிரிடும் விவசாயிகள்

இந்த பருவமும் சிறந்த மகசூலை தரும். தோட்டக்கால் நிலங்கள் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் நவம்பர், டிசம்பர் மாதங்கள். நன்செய் நிலங்கள் ஏப்ரல், மே மாதங்கள். நீர்ப்பாசன வசதி கட்டாயம் இருக்க வேண்டும். வீட்டு தோட்டம், மாடித்தோட்டம், சொட்டு நீர் அல்லது கைப்பாசன வசதி இருந்தால் ஆண்டு முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் நட்டு வளர்க்கலாம். இயற்கை எதிர்ப்பு திறன் குளமாக இருப்பதால் பலத்த காற்றையும் இயற்கை சீற்றங்களையும் தாங்கி வளரும். முட்டுக்கட்டை கொடுக்க தேவையில்லை. சாதாரண வாழை மரங்கள் குலை தள்ளிய பிறகு பலத்த காற்றில் சாயாமல் இருக்க மூங்கில் அல்லது மரக்கட்டைகளால் முட்டுக் கொடுக்க வேண்டும். காவேரி வாமன் மிக குட்டையாகவும் தண்டு பகுதி தடிமனாகவும் இருப்பதால் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. முதலீட்டு செலவை மிச்சப்படுத்துகிறது. அடற்பயிர் சாகுபடி. மரம் குளமாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் வழக்கமான எண்ணிக்கையை விட அதிகமான கன்றுகளை நட்டு அடற்பயிர் சாகுபடி முறையில் அதிக லாபம் ஈட்ட முடியும். மகசூல் ஹெக்டேருக்கு 60 முதல் 65 டன் வரை மகசூல் கிடைக்கும். ஒரு தாரில் 8 முதல் 10 சீப்பு நெருக்கமாக அமைந்திருக்கும். ஒரு வாழைக்குலையின் எடை 18 முதல் 25 கிலோ வரை இருக்கும். பழத்தின் தரம், சுவை மற்றும் தரம். மரம் குள்ளமாக மாறினாலும் இதன் பழத்தின் சுவை, வடிவம் மற்றும் சத்துக்கள் அனைத்தும் அசல் கிராண்ட் நைன் பழத்தைப் போலவே இருக்கும். சந்தை வாய்ப்பு. ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு சந்தைகளில் எப்போதும் வரவேற்பு உள்ள கேவண்டிஷ் பிரிவைச் சேர்ந்ததால் வணிக ரீதியாக நல்ல விலையை பெறலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. பல வகை வேளாண் பயிர்கள் சாகுபடி அனுபவம். லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்களுடன் வேளாண் நேரலை அமுது சுரபி. இதில் மத்திய சம்பதா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடி புதிய நுட்பங்கள், கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: வேளாண் பெருமக்களை, நாம் ஒரு சபதம் ஏற்போம். நாட்டின் எந்த பகுதியிலும் தரிசு நிலங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம். தரிசு நிலங்களை பசுமை பூமியாக்க எங்களாலான முயற்சியில் ஈடுபாடு கொள்வோம் எனும் சபதம் ஏற்போம். நம் நாட்டை வேளாண் உற்பத்தி ரீதியாக முன்னோக்கி அழைத்து செல்வோம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் பல பயிர்கள் சாகுபடி அனுபவம் குறித்த பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். வேளாண்மையில் ஆண் விவசாயிகள் ஈடுபாடு காட்டி வெற்றி பெறுவதைப் போல் பெண்களான எங்களாலும் பல ஏக்கர் சாகுபடியில் நாட்டம் காட்டி மகசூல் ரீதியாக வெற்றி பெற முடியும் என்பதை எடுத்துரைப்பதற்காக இந்த நேரலையில் பங்கெடுக்கிறார் ஒரு பெண்மணி அவர்கள். குறிப்பாக ஒரு பயிரில் மட்டும் ஈடுபாடு காட்டுகையில் வெற்றி என்பது நினைத்தபடி அமைவதில்லை என்றும், எனவேதான் பல பயிர்களிலும் நாட்டங்காட்டி வருகிறேன், அதனால் வேளாண்மையில் ஒரு பயிரில் தோல்வி ஏற்பட்டாலும் மற்ற பயிர்கள் வெற்றியை கொடுக்கிறது, இதன் காரணமாக வேளாண்மையில் ஈடுபாடு அதிகரித்து வருகிறது என இன்றைய வேளாண் நேரலை வாயிலாக எடுத்துரைப்பதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த எஸ் விஜயலட்சுமி அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: எவ்வளவு நாளா வேளாண்மை அனுபவம்?
2: நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வேளாண்மை தொழில்.
1: என்னென்ன மாதிரி ஈடுபாடு?
2: வாழை, நெல், வேற தென்னங்கன்று, கொய்யா மாவு, இதுகள்லாம் அப்பா அம்மா விவசாயம் பண்ணும்போது அவங்களோட பகிர்ந்து கொண்டது.
1: அப்போ படிப்பு அப்படிங்கிறது?
2: படிக்கிறதும் உண்டு, கைத்தொழில்கள் உண்டு, எல்லா வேலைகளும் செய்வோம்.
1: கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு

0: ஒத்துக்கில்லை ஒத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சிறுபிள்ளை பிராயத்திலேயே அவங்க செய்யக்கூடிய ஆர்வத்தை பார்த்து கூட போனீங்க. அப்ப என்னென்ன மாதிரி உதவி பண்ணுவீங்க அவங்களுக்கு?
1: அப்பா வயலுக்கு போகும்போது வாழை கண்டு ஊனும் போது உரம் போடுது, தண்ணி விடுவது, இதெல்லாம் அவங்க கூட எல்லாம் கத்துக்கிட்டோம்.
0: அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்திருக்கீங்க. சரி, இப்ப என்னென்ன பயிர்கள்ல ஈடுபாடு நீங்க?
1: இப்ப வந்து முதல்ல வாழை ஊன்னோம், ரெண்டாவது அதுக்கு தென்னம் கன்று வச்சோம், கன்று வளர்ந்தாச்சு, மாவு கொய்யா பாஞ்சி தேக்கு பாக்கு எல்லா வகையும் வச்சிருக்கோம்.
0: பல பயிர்கள் ஈடுபாடு அப்படிங்கறதுக்கு என்ன காரணம்?
1: அதாவது ஒரு ஒரு மகசூல் அதிகமா இல்லைன்னா இன்னொன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமா வச்சிருக்கோம்.
0: இப்பமா அப்பா அம்மா உதவியோடுதான் அந்த வழிகாட்டுதல் தான் செய்யறீங்களா அல்லது?
1: அப்பா அம்மா வழிகாட்டுதல் தான் இவ்வளவு வளர்ச்சி.
0: சரி, இப்பமும் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: இப்ப என்ன மாதிரி உங்க குழந்தைகளை எல்லாம் என்ன மாதிரி கொண்டு வரீங்க? நீங்க சிறு பிள்ளை பிராயத்துல ஈடுபாடு.
1: ஆமா, எங்க குழந்தைகளும் எங்களோட ஒத்துழைக்கும், அவங்களும் படிச்சிருக்காங்க, இப்ப படிச்சு ஒரு நல்ல நிலைமையில வராங்க.
0: நல்ல நிலைமைக்கு வந்தாலும் கூட நமக்கு வந்து வசதி வாய்ப்புக்கு வித்திட்டது வேளாண்மை அப்படிங்கறத அவங்கள்ட்ட அறுதிட்டு புரிய வைக்கிறீங்க. என்ன மாதிரி கருத்தை சொல்லி கொடுக்கீங்க அவங்களுக்கு?
1: நம்ம உழைப்பே உயர்வு, எல்லாம் கத்துக்கிட வேண்டும், எல்லா வகையான பாடங்களையும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து.
0: சரி, உழைப்பே உயர்வு அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுடைய அனுபவபூர்வமான ஈடுபாட்டில் நீங்க வந்து ஆண் தொழிலாளர்கள் அப்படிங்கக்கூடியவங்களை பயன்படுத்தாம நீங்களே உழைப்பீங்க போல இல்ல தெரியே?
1: அந்த உழைப்பு இருந்தாதான் அதுல வந்து நமக்கு மகசூல் அதிகமா கிடைக்கும். நம்ம வந்து இந்த மண்ணை கிளறுது எல்லா உழைப்புலயும் நம்ம உழைப்பு இருக்கிறது.
0: இதுக்கெல்லாம் ஏதாவது முறையான பயிற்சி அனுபவமா அல்லது என்ன மாதிரி?
1: இது வந்து சிறு வயசுலயே எல்லாம் செய்து நம்ம அந்த தொழில ஈடுபாடு இருந்ததுனால நமக்கு அது கஷ்டமா தெரியல, நமக்கு உழைப்பே உயர்வுன்னு தெரியுது.
0: இப்ப எத்தனை செண்டு மொத்தத்துல உங்களுக்கு சொந்தமா இருக்குது?
1: சொந்த நிலம் ஒரு ஏக்கர் நிலத்துல வாழை எல்லா வகையும் போட்டிருக்கோம்.
0: பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பல பயிர் சாகுபடியா இருந்தாலும் கூட அந்த மண்ணினுடைய தரம் எப்படி அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்காக மண் பரிசோதனை.
1: மண் பரிசோதனைக்கு மண் வந்து நம்ம அதிகமா மருந்து யூஸ் பண்ணாம நம்ம சொந்த வேலையிலேயே அந்த உரம், இயற்கை உரங்கள், அதுல வந்து மண் புழுக்கள் அதிகமா இருக்க இருக்க அதுல சத்து அதிகம்.
0: மண்புழு நினைச்ச உடனே வந்துடாதம்மா, அதுக்கேத்த வகையில நிலங்களை என்ன சீர்படுத்துறீங்க?
1: அதுல வந்து அடி உரங்கள், சாணம், ஆட்டம்புழுக்க, குலை, இந்த மர கிளைகள்லாம் வெட்டி தலை செய்து அதுல வந்து நம்ம அழுகிய மக்கிய இது இருக்கிறதுனால அதுல வந்து மண்புழு அதிகம்.
0: என்னென்ன மாதிரியான இலை தலைகள் பயன்படுத்துறீங்க? மரத்தை வெட்டி போடுவேன் அப்படிங்கிறீங்க.
1: ஆமா, அதுல வந்து பூவரசு, வேம்பு இந்த குலைகளை அடி குலையாக அதுக்கு உரம்.
0: சரி, அந்த மாதிரி குலை அறுக்கணும் அப்படிங்கும் போது இப்ப எல்லாம் கூலி கட்டுப்படி ஆகாத ஆண்களை தானே விட வேண்டிய நிலை?
1: அது வந்து அதுக்கு வந்து நம்மளும் முயற்சிக்கலாம்.
0: நீங்களே பண்ணுவீங்க?
1: முயற்சிக்கலாம்.
0: எருக்கெல்லாம் பயன்படுத்துறது உண்டாமா?
1: அதுல வந்து எவ்வளவு குலைகள் தாண்ட குலைகள் எல்லாம் நம்மளால முடியுமோ அதெல்லாம் வெட்டி அதுக்கு வைக்கலாம்.
0: எருக்கு
1: எருக்கு வைக்கலாம்,
0: வைப்பீங்க. சரி, அப்புறமா வேளாண்மை அப்படிங்கறது உங்களுடைய அனுபவ பிரகாரம் லாபகரமான தொழிலா எப்படி?
1: அது நம்ம உழைப்பு இருக்கும்போது லாபம் தான், அதுல நஷ்டம்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை.
0: சரி, பல பயிர்கள்லயே நாட்டம் அப்படிங்கிறீங்களே, எடுத்த உடனே ஈடுபாடு காட்ட முடியாத ஒரு கன்று பார்த்த உடனே உங்களால அனுமானத்துக்கு வர முடியுமா இது தரமான கன்று
1: அப்படின்னு? அந்த கன்று இருக்க இதுல நமக்கு நல்லா இது நல்ல கன்று, இது நோய் இல்ல அப்படிங்கறது நமக்கு தெரியும். தரமான
0: சொல்லுங்க பாப்பா அந்த ரகசியத்தை.
1: அந்த கன்று வந்து சோழிப்பா, சிறு கன்றா இருந்தாலும் நல்ல சோழிப்பா தெரியும். அது நமக்கு வந்து தரம் குறைஞ்ச கண்ணுன்னா அது ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கும். அப்ப அந்த கண்டை பார்த்தாலே நமக்கு இந்த கண்டை தான் ஊனணும், இது நல்லா வரும் அப்படிங்கே தெரியும்.
0: இப்ப கொய்யாவை பொறுத்த அளவுல எப்படி? நான் சில இடங்கள்ல பாத்துருக்கிற கொய்யாவை கொண்டு வைக்கிறாங்க, மாசம் கணக்குல அது ஒரு தளிர் விடாம அப்படியே நிக்கத.
1: அதுக்கு வந்து உரம் செய்யணும், உரம் செய்யணும், தண்ணி குடுக்கணும், கிளறணும். மண்ணை கிளறும் போதுதான் அந்த வேறு நச்சு வேறுகள் அடிபட்டு புதிய வேறு வரும்போது அந்த செடி தலை தலைன்னு ஓடி வரும்.
0: அப்போ நிலம் வந்து ஒரு கடினத்தன்மைக்கு போயிடாம அப்பப்போ கிளறி விடுறீங்க.
1: அதுல மெயின் வந்து கிளறி விடுறது.
0: இயந்திரங்களை வச்சு கிளறுறதா அல்லது
1: இது மம்பட்டி வச்சு கிளறி விடுறது மெயின்?
0: உங்களுக்கு தெரியும் அந்த நேக்கெல்லாம். அப்ப நீங்க சொல்லுவ பிரகாரம் ஒரு மரச்சினி சார்புள்ள நாட்டம் காட்ட போறீங்கன்னா பாத்தி பிடித்தெல்லாம் தெரியும் போல?
1: மரச்சினி எல்லாம் ஊன தெரியும், மரச்சினிக்கு களை எடுக்க தெரியும், உரம் செய்ய தெரியும், எல்லாம் தெரியும்.
0: மரச்சினில போட்ட அனுபவம் இருக்கு.
1: ஆமா, அனுபவம் இருக்கு. அதுல அதிக மகசூல் எடுத்திருக்கேன்.
0: வாழையை பொறுத்த அளவுல என்னென்ன மாதிரி ஈடுபாடு?
1: வாழையில வந்து பாளையங்குட்டா வாழை, அதுல இலைக்கும் அந்த பழத்திலையும் நிறைய

0: மெடிசின் இருக்கு அதுல.
1: ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா
0: அது மனம் கூடுனது பாளையங்கோட்டம். அதான் நமக்கு வந்து பிரஷர் நம்ம உடம்புல உள்ள நோய்க்கு அது ஃபர்ஸ்ட்.
1: என்னமா இது ஒரு மருத்துவர் மாதிரி கருத்து சொல்றீங்க.
0: அந்த பழம் சாப்பிடறதுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த
1: பழத்தின் வெளிப்பாடா இல்ல இல்ல இது அனுபவத்தின் வெளிப்பாடு.
0: அனுபவம், சொந்த அனுபவம்.
1: பாளையங்கோட்டம் இல அவ்வளவு அளவுல வரும் இல்லையா?
0: ஆமா, இல வந்து நல்ல அகலமா நல்ல தள தளன்னு அந்த சாப்பாடு.

0: நல்ல தளதளன்னு அந்த சாப்பாட்டுக்கு நல்ல இலை.
1: அப்ப பக்க கண்ணுகளை விட்டு எடுப்பீளா?
0: பக்க கண்ணு ஆமா.
1: இல்ல தார் வராத
0: உங்களுக்கு தார் நல்ல செழிப்பா வரும்.
1: இலை எடுத்தாலும்
0: இலை எடுத்தாலும் வரும்.
1: உரம் வைத்தல எப்படி வாழையை பொறுத்தளவுல?
0: வாழையை பொறுத்தளவுல முத அடி உரம் செய்யறதுலதான் அந்த கண்டு சுத்தி புடைக்கும். அடி உரம் செய்யாதப்போ கண்டு ஒன்று ரெண்டு தான் வரும்.
1: இல்ல அடி உரம் அப்படிங்கறது நீங்க கண்டு வைக்கிறதுக்கு முன்னே அந்த மண்ணை பொலபொல பாக்கும் போதே சாணி உரம் எல்லாம் கொடுத்துருவேளா?
0: அதுக்கு முன்னே போடலாம். அப்புறம் நம்ம கண்ணை ஊனிட்டு கூட சாணி உரம் இதெல்லாம் செவந்து வச்சு அதை கிளறுவோம் மம்பட்டியால.
1: இல்ல பொதுவா என்ன சொல்றாங்கன்னா வாழையை பொறுத்த அளவுல அடி உரம் கொடுத்து நடலாங்கிறாங்க. அப்புறம் கந்து வைத்து ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற
0: மூன்று இலை நாலு இலை அடிக்கும் போது அதுக்கு ஒரு உரம் வைப்பாங்க. அந்த உரம் வச்சு வரும்போது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழியும் போது அடுத்து உரம் வைப்பாங்க. அத கிளற கிளற அது நல்ல செழிப்பா வரும்.
1: காய்கறிகள் என்ன மாதிரி செழிப்பா வந்துட்டு இருக்குது? என்னென்ன மாதிரி காய்கறிகள் போட்டிருக்கீங்க?
0: காய்கறிகள் வந்து அதிகமா வெண்டை போடல.
1: இது எல்லாம் மத்த தோட்டங்களை போய் பார்த்த அனுபவமா அல்லது
0: இது வந்து எல்லாம் சொந்தமா போட்டிருக்கு?
1: வெண்டையை பொறுத்த அளவுல எப்படி நாட்டு வெண்டை அப்படிங்கிற நடவடிக்கை?
0: நாட்டு வெண்டை அதுக்கெல்லாம் கொஞ்சம் நோய்கள் பரவும், பராமரிக்கிறதுல இருக்கு.
1: பரவும்னு நீங்களே அறிவிட்டு சொல்றீங்களா இல்ல அனுபவத்துல?
0: இல்ல அனுபவத்துல சொல்றேன். இந்த வெண்டைங்கும் போது கொஞ்சம் பூச்சி விடும்.
1: என்ன பாத்தீங்க எந்த நேரத்துல அந்த மாதிரியான ஒரு நிலை?
0: அது வந்து ஒரு மஞ்ச அடிக்கும் மஞ்ச, அதுக்கு வந்து மானவட்டம் பாக்ஸ் லைட்டா அடிப்பாங்க.
1: ஐயோ அருமையா பேசிட்டு இருந்தீங்க. சாணம் போடுறேன் நீங்க, ஆட்டாம்புழுக்க போடுறேன் நீங்க.
0: அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து உரம் செய்யறதுல நல்லா கிளச்சி வரும்போதே காய் அதிகமா வரும்.
1: இருந்தாலும் இயற்கை ரீதியான சாகுபடி அப்படிங்கிற நிலைய முழுமூச்சா கடைபிடிக்க முடியாதா?
0: இயற்கையில கடைபிடிக்கலாம்.
1: அப்ப ஏன் நீங்க இயற்கை
0: சார்ந்த நோய் வரும்போது இந்த பூச்சிக்கு அது
1: எதிர்ப்பு சக்தி கிடைக்க மாட்டேங்களா?
0: அந்த நோய் வந்து வெண்டைக்கு அதிகம்.
1: அப்போ ரசாயன
0: மற்ற இதுகளுக்கு வந்து நம்ம இயற்கையிலேயே அதை கொண்டு போயிடலாம், அதுக்கு மருந்தே கிடையாது.
1: இருந்தாலும் கூட மானோகுரோட்டோபாஸ் அப்படின்னு ஒரு மருந்து சொல்றீங்க, அதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல
0: தவிர்க்கணும். தவிர்த்துட்டாங்க, இப்ப அடிக்கிறது இல்ல.
1: தவிர்த்துட்டாங்களா? தவிர்த்துட்டீங்களா?
0: தவிர்த்துட்டீங்க. அது வந்து அடிக்கிறது இல்ல இப்போ.
1: இல்ல பேச்சுக்காகவா?
0: இல்ல இல்ல இல்ல, நிஜமா அது இல்ல.
1: அதுக்கு மாற்று வழியா என்ன பண்றீங்க மருந்துக்காக?
0: மருந்துக்காக இப்ப வந்து வேற எந்த மருந்தும் யூஸ் இல்ல. யூஸ் இல்ல இப்போ.
1: சரி, இப்ப தென்னையை பொறுத்த அளவுல வச்சிருக்கிறேன் நீங்க, அது இளநீர் சம்பந்தப்பட்ட மரங்களும் இருக்குது.
0: ஆமா, அதுக்கு மருந்து கிடையாது.
1: அதெல்லாம் எந்த ஏதாவது நோய்கள்
0: அதுக்கு பச்சை பூச்சி இந்த வெள்ளை பூச்சி அடிக்கும் போது அதுக்கு வந்து பக்கத்துல நம்ம சருகு இதுகளெல்லாம் கூட்டி வச்சு அதுக்கு ஒரு புகையை போட்டாலே அந்த வெள்ளை பூச்சி ஓடிடும்.
1: இல்ல புகை போடும் போது டீ கொஞ்சம் கூடுதலான அந்த மரங்கள் பாழ்ந்து
0: எழும்பாத அளவுக்கு நம்ம புகை கொடுத்தா போதும்.
1: அப்படி சொல்றீங்களா? அல்லது அந்த புகை மூட்டம் கொடுத்து அதை அணையிறது வர தோட்டத்திலேயே நிக்கணுங்கிறீங்களா?
0: இல்ல, நம்ம நிக்காட்டாலும் அது தாழ்ந்த இதுல போட்டு புகையை மட்டும் அது எழும்பும் புகை. அந்த புகை பட்டாலே அந்த வெள்ளை பூச்சியானது மாறிடும். அதுக்கு மருந்து வேண்டாம், இது ரொம்ப சொந்த அனுபவம்.
1: அந்த மாதிரி எந்தெந்த மாதிரியான செடிகளுக்கு அப்படி ஒரு நடவடிக்கை கையாண்டு இருக்கீங்க, என்ன நன்மை கிடைச்சிருக்கு?
0: இது வந்து தென்னங்கன்றுல இருந்து கொய்யாவுக்கு பரவும் இந்த
1: வெள்ளைப்பூச்சி.
0: வெள்ளைப்பூச்சி இந்த கருப்பு அடிக்கிறது, இது வந்து இந்த புகையினால நிறைய மாற்றங்கள் இருக்கு.
1: அப்போ சுருள் வெள்ளை சொல்றீங்களா?
0: அந்த
1: வெள்ளை
0: அந்த அடிப்பகுதியில வரக்கூடிய கருப்பு வெள்ளை பூச்சிக்கு இந்த புகையை கொடுக்கும் போது அது தெளிவாயிரும்.
1: ஆனா நீங்க ஒரு வித்தியாசமா சொல்றீங்களா?
0: வேளாண்
1: பெருமக்களை இப்ப இந்த நிகழ்ச்சி கூட கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் அந்த வெள்ளை சுருளியையே எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்னு திக்குமுக்காடுறீங்க அப்படின்னா, அனுபவம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அம்மா கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு புகை மூட்டம் மாலை நேரத்துல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த புகை மூட்டத்துக்கு வெள்ளை சுருளிய அப்புறமாகுது. நான் கண்கூடா பாக்குறேன், என்னுடைய தென்னைகள் செழிப்பா இருக்குதுங்கறீங்க?
0: செழிப்பா இருக்கு. செழிப்பா இருக்கு, காய்கள் எல்லாம் நல்லா காய்க்குது.
1: இப்ப என்ன மாதிரியான ஒரு நிலை மகசூல் அப்படிங்கிற ரீதியில எப்படி இருக்குது தோட்டம்?
0: தோட்டம் நல்லா இருக்கு.
1: அதுல இப்ப உழைப்பு என்ன உழைப்பு இருக்கு?
0: உழைப்பு அதெல்லாம் எல்லாமே போட்டிருக்கேன். வாழை, தென்னங்கன்று, கொய்யா, மாவு, மாவு காய்ச்சிருக்கு. காய் பறிக்கதான் வேணும்.
1: ஆக ஒரு ஏக்கருங்கிறீங்க, நீங்க சொல்லக்கூடிய பயிரை பார்த்தா ஒரு ரெண்டு ஏக்கருக்குள்ள அளவுல அடிக்க சொல்றீங்க. ஒரு நிலச்சோலியா இருந்தா உற்பத்தியில ஒரு தொய்வு இருக்காது?
0: இல்ல இல்ல, காய் முருங்க நட்டிருக்கேன்.
1: இல்ல நிழல் இருக்காதா?
0: நிழல் நிழல் இருந்தாலும் காய் வரும். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல.
1: மாற்றம் இல்ல. இப்ப உள்ள கோடை எப்படி சமாளிக்கிறீங்க?
0: கோடை வந்து எப்போதுமே இந்த கோடைக்கு எக்ஸ்ட்ரா வெள்ளம் கொடுக்கறது இல்ல. அது மழை வந்தா பாக்கணும், இல்ல குளத்து வெள்ளம் தான்.
1: குளத்திலேயே வெள்ளம் இல்ல?
0: இல்ல, மழை

0: வந்தா மட்டும்தான்.
1: அப்ப இப்ப ஒரு வறண்ட நிலையில இருக்கு.
0: வறண்ட நிலையில இல்ல, அது வந்து எப்படி சொல்ல, ரொம்ப வறண்டும் போகாது. அத
1: நிலத்துக்கு கொடுத்திருக்கேன்,
0: அந்த நிலத்தினுடைய மண் அது நம்ம வந்து ரொம்ப வெப்பம்னு சொல்ல முடியாது, இந்த கிளைமேட் அப்படி இருக்கு
1: இருக்கு. இருந்தாலும் சமாளிக்கிறீங்க ஓரளவுக்கு. செல்வ சரிமா, அப்புறம் வாழையில வேற என்ன ரகம் போட்டிருக்கீங்க? பாளையங்குட்டம் சொன்னீங்க.
0: பாளையங்குட்டம், சிங்க வாழை, நாட்டுப்பேயை.
1: சிங்க வாழையினுடைய உபயோகம் என்ன?
0: எல்லாத்துக்குமே இந்த உரம் தான்.
1: அது பழத்தினுடைய சிறப்பு என்ன?
0: பழம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து இயற்கையா கொண்டு போறது, பக்கத்துல குடுக்கலாம், நம்ம சந்தைகளுக்கு கொண்டு போகலாம்.
1: எனக்கு மகசூலுக்கு குறவு இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம மனிதர்
0: தானே,
1: நமக்கு சில தொய்வுகள், சில ஏதாவது அவசர நிமித்த விருந்துக்கு எல்லாம் போக வேண்டிய நிலை ஏற்படும். ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள்
0: அப்படி போக முடியாது. இதை போட்டுட்டு நம்ம குழந்தையை எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இதை பார்த்தாதான் நமக்கு மகசூல் கிடைக்கும்.
1: சரி, ஒரு உடல் சுகவீனம் மாற்று ஏற்பாடுக்கு என்ன பண்றீங்க?
0: அப்போ அந்த சமயம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதா, அந்த டைம் அதுக்கு பார்வைக்கு அடுத்த நாள் வர வேண்டியதா.
1: சரி, வேலைகள் தவிர்க்க முடியாது, ஆண் தொழிலாளர் பயன்படுத்த வேண்டிய நிலை, அந்த மாதிரி இக்கட்டான நிலையில உங்களுக்கு வந்து காசு விரயம்னு நினைக்கிறீங்களா? நம்மளே செய்திருக்கலாமே அப்படின்னு எண்ணம் ஏற்படுதா? அப்படி
0: அப்போ ரெண்டு ஆள் விட வேண்டியது வந்தா நம்ம விட்டு அதை பராமரிக்கணும். பராமரிச்சாதான் நம்ம நிலமும் நல்லா இருக்கும், நம்ம விவசாயமும் நல்லா இருக்கும்.
1: உரம் கொடுத்தல் நடைமுறையை சொல்லுங்க. எல்லா பயிருக்கும் உரம் கொடுத்தல் அப்படிங்கறது முழுக்க முழுக்க ஆட்டாம்புழுக்கை கோழி உரம் அப்படித்தானா?
0: கோழி உரம், ஆட்டாம்புழுக்க, சாம்பல். சாம்பல்
1: சாம்பல்
0: சாம்பல்
1: சாம்பலுக்கு என்ன பண்றீங்க?
0: சாம்பல் நம்ம அடுப்பு எரிக்கிற சாம்பல், நம்ம நெல் அரிசி அதுல உள்ள சாம்பல்.
1: இன்னைக்கும் விறகு அடுப்பு தான் பயன்படுத்துறீங்க?
0: விறகு அடுப்பு தான்.
1: அது வந்து இந்த வேளாண்மை செழிக்கணும், சாம்பல் வேணும்,
0: நம்ம உரம் வேணும், அதுல வேற நம்ம தேவை ரெண்டு ஆடு வளர்த்துக்கலாம்.
1: சரி,
0: அதுல நன்மை இருக்குது.
1: ஆடுகள் கோழிகள் இதெல்லாம் பராமரிப்பு அப்படிங்கறது நீங்க தான் கவனிக்கிறீங்களா, இல்ல பிள்ளைகளுக்கு ஒதுக்கி கொடுக்கறீங்க?
0: நாங்களே வளர்த்துறோம்.
1: குழந்தைகள்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன மாதிரி?
0: அவங்க அதை நல்லா பராமரிப்பாங்க, குளிப்பாட்டுவாங்க, அதுக்கு இறையெல்லாம் வைப்பாங்க, பிள்ளைங்க நல்லா பாசமா பாத்துக்குவாங்க.
1: சந்தை வரை போக வேண்டி இருக்கு, இந்த சாம்பலை கூட்டி வச்சிருக்கேன், தோட்டத்துல கொண்டு போட்டு வா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய எதிரொலிப்பு எப்படி இருக்கும்?
0: அவங்க போட்டுட்டு வருவாங்க.
1: அப்படி வளர்க்குறீங்க, அருமையா சொல்றீங்க. ஒரு விவசாயினா தன்னுடைய சந்தேகம்
0: போய் பாப்பாங்க, இடங்களை அவங்களும் போய் பார்த்து அந்த உரங்களை கொண்டு போட்டுட்டு அதுல நமக்கு கொய்யா காய் கிடைச்சா அதை எடுத்துட்டு வருவாங்க, பழங்கள் கிடந்தா பழங்களை எடுத்துட்டு வருவாங்க.
1: சாதா தோட்டத்துல ஒரு சிறு பிள்ளைய கூட்டிட்டு போறீங்க, திடீர்னு ஒரு கொய்யாவை பறிச்சு சாப்பிட்டாலும் கூட விஷத்தன்மைங்கிறது வாய்ப்பு
0: கிடையாது. கிடையாது,
1: இயற்கை உரம்.
0: இயற்கை
1: லெகுவான பயிர் சாகுபடி அப்படின்னு உங்களுடைய 25 ஆண்டு கால அனுபவத்துல எந்த பயிரை சொல்றீங்க? சார் நான் நட்டு விட்டேன் சார், சில பராமரிப்பு முறையை கையாண்டேன், மகசூல் ரீதியா எனக்கு பணத்தை அள்ளி கொடுத்தது அப்படின்னு எதை சொல்றீங்க?
0: வாழை.
1: எந்த வாழை?
0: பாளையங்குட்டை வாழை.
1: என்னம்மா பாளையங்குட்டை அப்படின்னு ஒண்ணு நிறைய பேர் முகம் சுளிக்கக்கூடிய நிலையில அதுதான் எனக்கு கை கொடுக்குதுங்கிறீங்களே?
0: அதுதான் சார் கை கொடுக்கும், 100%. அது
1: செலவில்லா நோய் தாக்குதல் அவ்வளவா இருக்கு,
0: மருந்து தேவையில்லை.
1: சரி, வாழையை பொறுத்த அளவுல ஓரளவுக்கு முதல் அறுவடை எடுத்துட்டீங்க, அப்புறம் அதுலயே கச்சம், 2வது கச்சம், 3வது கச்சம் அந்த நிலையா, அல்லது கன்று வேற இடத்துல போட்டு?
0: பாளையங்குட்டம் கன்று வந்து 2-3 கச்சி நம்ம சும்மா அதே விடலாம் ஒதுக்கி.
1: அந்த அளவுல திராணியா வருமா?
0: வரும் வரும்.
1: சரி, பண்ணுவீங்க.
0: அதுக்கப்புறம் நம்ம கண்ணு, அந்த கண்ணுல இருந்து கண்ணு நல்ல கண்ணை பார்த்து பிடுங்கி
1: என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வாழை முழுமையா போட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாற்று பயிர் ஏதாவது காய்கறியோ,
0: அந்த மண் வந்து புழுதி ஆகுது, அது வந்து நிலம் நல்லா வருது, அதுல எந்த இதுவும் இல்லையே.
1: நெல் சாகுபடி அனுபவம் உண்டுமா? நீரடைத்தல், உரம் கொடுத்தல், கோரி போடுதல், உத்தாங்கால் பிடித்தல், களை பறித்தல் எல்லாம் நீங்க தான் போட்டிருக்க?
0: எல்லாமே நல்லபடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாற்று பயிரு இது போட்டிருக்கு.
1: என்ன காரணம் நெல்ல கைவிட்டதுக்கு?
0: அதாவது நெல்ல நல்ல மகசூல், அறுக்குறதுக்கு ஆட்கள் கஷ்டம், இது நாமளே பாத்துக்கலாம்.
1: சரி, நாமளே பார்த்தாலும் கூட ஒரு பெண்மணி திடகாத்திரமா செயல்படுறீங்க.

0: வேளாண் ரீதியா மகசூல் அப்படின்னு வரும்போது இவ்வளவு திராணிய பேசக்கூடிய நீங்க அதுல ஒரு தொய்வ கற்றலா அல்லது நேரடி விற்பனையா?
1: இது நேரடி விற்பனை. நேரடி விற்பனை
0: நீங்களே கொண்டு போறீங்க?
1: நாங்களே கொண்டு.
0: எந்தெந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு கொடுக்கறீங்க?
1: அப்டா மார்க்கெட்டுக்கும் கொண்டு போறோம்.
0: சரி.
1: அது போக நாங்க மயிலாடி, சுசீந்திரம், கன்னியாகுமரி சந்தை, இப்படி மூன்று சந்தைகளுக்கு எங்க நிலத்துல விளையறதே அங்கங்கயா கொண்டு கொடுப்போம் மக்கள்.
0: அப்போ திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாட்கள் இருந்தாலும் கூட ஒரு அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் இன்னொரு நாள்ல இன்னொன்னு சந்தைன்னு திட்டமிடுறீங்க?
1: கொண்டு போறோம். பப்பாளி பழம், வேற எலுமிச்சை,
0: முருங்கை இருக்கு,
1: மாம்பழம்,
0: முருங்கை,
1: முருங்கைக்காய், முருங்கைக்கீரை.
0: முருங்கைக்கீரையின் முக்கியத்துவம் என்னமா?
1: முருங்கைக்கீரையில நல்ல சத்து இருக்கு, எல்லா கீரையை விட அதுல அதிக சத்து இருக்கு.
0: எப்படி இருக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு? எப்படி இருக்கு
1: மக்கள் நல்லா அதுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க.
0: விரும்பி சாப்பிடுவாங்களா?
1: கேப்பாங்க, கொண்டு வந்தீங்களா, உங்க கருவேப்பிலை இருக்குதா, கீரை இருக்குதா, முருங்கைக்காய், உங்க முருங்கையில உள்ள முருங்கைக்காய் இருக்குதான்னு கேப்பாங்க கூப்பிட்டு.
0: சந்தைப்படுத்தல இவ்வளவு விழிப்பா செயல்படுவதனால எதையுமே விட்டு வைக்க மாட்டீங்க போலுக்க. வாழைப்பூ, வாழைத்தண்டும் கூட இருக்கும் போலுக்க.
1: சீத்தாப்பழம் எல்லாம் கொண்டு போனா உடனே கேப்பாங்க, ஒரிஜினல் பழம் தாங்க அப்படின்னு கேப்பாங்க. பழங்கிட்ட பழம் கொண்டு போனாலும் இது வந்து உரப்போடாத பழம்னு சொன்னா அவங்க விரும்பி கேப்பாங்க.
0: வேளாண்மைக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய மாடு வளர்ப்பு ஏன் நீங்க வளர்க்கல?
1: இடம், வீட்டு பக்கம் இடம் வளர்க்கறதுக்கு கட்டுறதுக்கு வாய்ப்பு
0: இல்ல. ஆனா மாடுகளுக்கு மாற்ற ஆடு வளர்க்குறீங்க?
1: ஆமா.
0: ஆடு வளர்ப்பினுடைய தன்மை என்ன? ஆடு வளர்ப்பு உரத்துக்குன்னு இருந்தாலும் கூட அது எந்த விதத்துல
1: நம்ம வீட்டுல வந்து அது ஒரு ஜீவன், அதுக்கு வந்து நம்ம வீட்டுல யூஸ் இல்லாத பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கலாம். கழனி தண்ணி, வேற மாம்பழம் சாப்பிடுறது, பழத்தோல், இதெல்லாம் வேஸ்ட் ஆகாம நம்ம அந்த ஜீவனுக்கு கொடுத்து அதை வளர்க்கறோம்.
0: கழனி எடுத்தல் உண்டாமா வெளி இடத்துல?
1: வெளியே எடுக்கிறது இல்ல, நம்ம வீட்டு கழனி. வீட்டு கழனி, வீட்டுல உள்ள எந்த பொருளும் கழிவு இல்லாம நம்ம அந்த கோழி ஆடு இதுகளை வளர்க்கிறோம்.
0: அருமையா சொல்றீங்க. அந்த ஓடையில அப்படியே எல்லாம் முடிச்சிட்டு கழனி தண்ணியா இருந்தாலும் கூட ஊத்தி யாருக்கும் உபயோகம் இல்லாம அந்த மாதிரி நான் செய்யறது இல்ல, பயன்படுத்துறேங்கிறீங்க, கழிவையும் காசாக்குறீங்க. மத்த பெண்களுக்கு என்னமோ சொல்றீங்க, கணவர் கொண்டு வந்தாதான் வருவாய், விவசாயமா அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயமும் காசு கொடுக்கும்.
1: சொந்த உழைப்புல அவங்க கவனம் வந்தா அதுல நல்ல உயர்வு இருக்கு. அவங்களுக்கு உழைப்பு வந்தாலே அவங்க நல்ல விழிப்புணர்வு வந்துடும்.
0: அதிகாலையில எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்க?
1: மூன்று மணிக்கு.
0: மூணு மணிக்கு அந்த அளவுல சுறுசுறுப்பா செயல்படுறீங்க. அருமையா சொல்லி முடிச்சிருக்கீங்க. விழிப்பா இருந்தா காசுக்கு வழி உண்டு இல்லையா? உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லாமா?
1: 90 47 35 41 26
0: 9 0 4 7 3 5 4 1 2 6 இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9 0 4 7 3 5 4 1 2 6 இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு நானும் திட்டமிடணும், வேளாண் சார்ந்து வெற்றி பெறணும் அப்படின்னா வழிகாட்டுதல் எப்படி இருக்கும்?
1: வழிகாட்டுதல் நல்லா இருக்கும் சார்.
0: இதுவரை பல பயிர்கள் சாகுபடி அனுபவம் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்துரைத்ததோடு மட்டுமில்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வேளாண்மையில் வெற்றி பெற முடியும் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
1: வணக்கம்.

0: இதுவரை பல பயிர்கள் சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் லட்சுமிபுரம் எஸ் விஜயலட்சுமி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் பிரான்சிஸ்.
1: அமுத சுரபி.
2: இதில் பிரதம மந்திரியின் மத்ஸ்ய சம்பதா திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
3: ஏய் தம்பி, என்னப்பா அதிகாலை வேளையிலேயே வந்திருக்க? சாதாரணமா இன்னைக்கு சாயங்காலம் தானே பரப்புரை அப்படின்னு மீனவ கிராமத்துல சொன்ன. அன்னைக்கு அட்வான்ஸ் கூட வாங்கி தந்துட்ட. நான் தான் வாரேன்னு சொல்லியாச்ச. என்ன காரணம் அதிகாலை வேளையிலேயே வீட்டுக்கு வந்திருக்க? தம்பி, டீ குடிச்சிட்டே அப்படி காலையில?
2: ஏன்னா குடிச்சிட்டோம்னு
3: ஏ போட்டாதம்மா.
2: ஏன என்ன நீங்க ஒரு பேச்சுக்கு இப்படிதான் சொல்லுவாங்க? உடனே வேண்டாமா வேண்டாமா சொன்ன எப்படின்னு
3: போடாமா. ஒரு டீய போட்டு அந்த நிலக்கடலை கொஞ்சம் நேத்துக்கு அவிச்சு வச்சிருந்தா பாரு, அதுல கொஞ்சம் அந்த தட்டுல வச்சு எடுத்துட்டு வா.
2: மனுஷன பாரு, பேப்பர் தான் படிச்சிட்டு இருக்காரு, அதுக்கடையில ஒரு நாலு கப்பு கடலை தின்றுப்பாரு போல இருக்க. தொலிய பாரு, மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு காலுகிட்ட.
3: தம்பி, அண்ணன் கொண்டு வந்துட்டா பாருப்பா.
2: என்ன

0: ரெண்டு பருப்புல ஒரு பருப்பு பொக்குன்னு.
1: என்ன தம்பி பேசுற, ஒரு வீட்டுல விருந்தோம்பல் அப்படிங்கிற தன்மையில ஏதாவது கொடுத்தா இப்படியா பேசுறது? சரி சரி, என்ன விஷயமா வந்த சொல்லுப்பா.
0: ஏனே இன்னைக்கு சாயங்காலம் நம்ம மீனவ கிராமத்துக்கு போறோம் இல்லனே.
1: நீ கூட சொன்ன, 7-8 கிராமங்கள்ல உள்ளவங்க கூடுவாங்க, ஒரு 1000 கணக்கில் கூடுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற வகையில ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு அப்படின்னு அன்னைக்கு அட்வான்ஸ் கூட தந்தையே.
0: ஆமாண்ணே, பரப்புரையில எதை பத்தி பேச போறீங்க அத ஒண்ணு என்கிட்ட சொல்லுங்க பாப்போம்.
1: என்னப்பா, அண்ணனை பத்தி உனக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணன் வாய் திறந்தாலே அடுக்கடுக்க கருத்து வருங்கிறது தெரியாதா?
0: ஓய் அதெல்லாம் இருக்கட்டும், ஓய் அட்வான்ஸ் நான் இல்லாம வாங்கிட்டு வந்திருக்கேன், அங்க போய் ஏதாவது சொதப்பிட்டு.
1: என்னப்பா, உன் வீட்டுல இருந்து பேசுமா பேசுற? ஏய் நீ அங்க போமா, நீ தேவையில்லாம எதுக்குமா வர? என்னது இவருக்கு போய் அவிச்ச கடலையும் டீயும் கொடுத்தேன்? ஏ அதெல்லாம் அப்படிதான் இருக்கான், பேச்சே அப்படிதான்மா. இப்ப பாரு, இப்ப என்ன சொல்லுவான் பாரு. என்ன தம்பி? ஓய் ஓய்,
0: ஏனே என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதே, சொல்லுங்க. என்ன
1: பாத்தியா, இப்படி கர்ணம் போடுறான் பாரு, இப்படிதான்மா அவன் பேச்சே, இப்படிதான். நல்ல பையன் தம்பி, சொல்லட்டாப்பா ஒரு திட்டத்தை பத்தி அந்த இடத்துல புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஓய் ஒரு திட்டத்தை வச்சு எப்படி போய் சமாளிக்க முடியும்? அங்க எவ்வளவு மக்கள் வந்திருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க, ஒரே ஒரு திட்டத்தை வச்சு.
1: தம்பி அண்ணனுடைய அனுபவம் உனக்கு தெரியுமா? 1008 பரப்புரை பண்ணிருக்கேன் இதுவரை. ஒவ்வொரு மக்களுடைய நாடி துடுப்பும் அண்ணனுக்கு தெரியும், மீனவ மக்கள்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியும். சொல்லட்டா ஒரு திட்டத்தை, நீயே பாராட்டுவ.
0: சொல்லுங்களே பாப்போம்.
1: பிரதம மந்திரியினுடைய மீன்வள திட்டத்தை பத்தி தான் சொல்ல போறேன்.
0: ஏனே நீங்க சொல்றது மத்திய சம்பதா திட்டம் அதானே?
1: பாரு வெகுளி மாதிரி இருக்கிற மத்திய அரசனுடைய பேரை அப்படியே சொல்லியப்பா. எப்படிப்பா?
0: போன வாரம் நடந்துச்சு இல்ல பரப்புரை?
1: ஆமா.
0: அதுல எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுத்தீங்களே கையடக்கத்துல.
1: ஆமா.
0: அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தோம்னே, அது இருந்துச்சுன்னு.
1: தம்பி, நீல புரட்சியை செயல்படுத்துவதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரிக்கிறது, அப்புறம் மீனை வந்து என்ன மாதிரி பதப்படுத்துறது, நம்மளுடைய நாட்டை மீனவர்களுடைய துணையோடு முதன்மையான நாடாட்டு மீன் வளத்துல மாத்துறது அப்படிங்கறது திட்டத்தினுடைய பேரைதான் அண்ணா அந்த இடத்துல நிலைப்படுத்த போறேன்.
0: என்ன என்ன பேருனே?
1: அதான் தம்பி கூட சொன்னிய, பிரதம மந்திரியினுடைய மீன்வள திட்டம்.
0: சரிண்ணே, இந்த திட்டத்தினால மீனவர்களுக்கு என்ன உபயோகம்?
1: தம்பி, நம்ம மத்திய அரசு பொறுத்த அளவுல 2020 மே மாசம் ஒரு புதுமையை ஏற்படுத்தினாங்களே இந்த திட்டத்துக்காக.
0: என்னென்ன புதுமை?
1: 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக மீன் வளத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக 20,050 கோடி ரூபாய் அன்னைக்கு ஒதுக்கினாங்கப்பா.
0: என்ன இவ்வளவு நிதி ஒதுக்கினதுக்கு பிறகு என்னென்ன செய்திருக்காங்க?
1: மீன் வளர்ப்பை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கறது ஒரு பகுதியா இருந்தாலும் கூட, மீனவர்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு பேரளவுக்கு ஒரு 4% வட்டியில 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்களா?
0: என்ன பரவாயில்லையே, வேற என்னென்ன சொல்ல போறீங்க?
1: உத்தேசமா ஒரு 55 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இந்த திட்டம் வழியா உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் மத்திய அரசினுடைய ஒரு திட்டம்.
0: ஏ அப்பா, வேலை இல்லாத மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது மாதிரியான திட்டமானே?
1: ஆமாப்பா ஆமாப்பா, மீன்பிடி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகம் தான்ப்பா இந்த திட்டத்தை பரவலா செயல்பட்டு இருக்காங்க.
0: என்ன அதுக்கும் கூட ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துறாங்க? என்னன்னு?
1: ஆமாப்பா ஆமாப்பா. தம்பி, மீன் உற்பத்தி அதிகரிக்கிறதன் மூலம் மீனவர்களுடைய வருவாய் அதிகரிக்கும், அந்த மீனுடைய தரம் அப்படிங்கறது மேம்படும், புதுசா மீன் வளர்ப்பை ஊக்கப்படுத்துற மாதிரியான பல சரத்துகள் அந்த திட்டத்துல இருக்க.
0: ஏ அப்பாப்பாப்பா, ஏனே போதும்னே போதும்னே, நீங்க என்ன அங்க வந்து அசத்திருவீங்கண்ணே, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குன்னு. ஏனே நீங்க ஒரு பொக்கிசம்னு, அமுத சுரபின்னு.
1: என்னம்மா என்ன வந்து பாக்குற? ஆமா நான் தான் சொன்னம்லா. ஆமா அப்படிதாம்மா, ஆரம்பத்துல ஆவேசமா இருப்பான், கடைசி அமைதி ஆயிருவாம்மா.
0: அமுத சுரபியில் இதுவரை பிரதம மந்திரியின் மத்திய சம்பதா திட்டம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.

0: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: நெல் சாகுபடி புதிய நுட்பங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் எம் ஆர் வாணி அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
2: இப்ப பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து ஒரு தலையான திட்டம். நம்ம வந்து இழப்பீடு கிடைக்கணும்னு ஒரு எண்ணம் மனசுல வைக்காம அது வந்து நம்ம ஒரு விவசாயம் நம்ம செய்யறோம்னா அதுக்கு காப்பீடு செய்யணும். எப்படி ஒரு வாகனம் வாங்கினா நமக்கு அதுக்கு இம்மிடியட்டா காப்பீடு செய்யறோமோ அதே மாதிரி நம்ம 3 மாசம் அல்லது 4 மாசம் கஷ்டப்பட்டு நம்ம உழைக்க போறோம், அந்த பயிரை ஒரு 500 ரூபாய் 550 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து காப்பீடு செய்யறது ஒரு சின்ன தொகை தான். அந்த தொகையை எல்லாருமே காப்பீடு பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம இழப்பீடு கிடைக்கணும் நோக்கு இல்ல, நமக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையில அது நமக்கு கை கொடுக்கும்ங்கிற

0: நோக்கில் விவசாயிகள் அனைவரும் வந்து அதில் வந்து காப்பீடு செய்து கொள்ளணும் அவங்க பயிருக்குன்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
1: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
2: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
3: இனி செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி, நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது

0: தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்று முன்வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. பட்டாம்பூச்சிகள் வண்ண கனவுகளோடு எண்ணெய் சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. செல்ல குட்டீஸ், சுட்டீஸ், இது உங்களோட நேரம். நீங்க பட்டாம்பூச்சிகளை பறக்கிற நேரம். உங்களுக்கு பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்கா? கதை சொல்றது அழகா, திருக்குறள் அதுக்கான பொருள் சொல்றது, ரைம் சொல்றது, பொது அறிவு விஷயங்களை சேகரித்து சொல்கிறது, இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சூப்பராக பங்கேற்று வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நம்மோட நிலைய தொலைபேசி எண்கள் 2602409072722, இணைப்பு எண் 0465 2, அலைபேசி எண் 8903257039. சரி, வாங்க பட்டாம்பூச்சிகளா சிறகடிக்கலாமா? இதோ பட்டாம்பூச்சிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் அது அழக வணக்கம் சொல்றது?
4: மேற்கு சூரபலத்தில் தனுஸ்ரீ.
3: தனுஸ்ரீ குட்டி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
4: பாட்டு பாட போறேன்.
3: பாட்டு பாட போறீங்களா? சரி, அழகா பாடுங்க, கேக்கலாம்.
4: அண்டி மலி பூத்துருகி ஆலமரம் காத்திருக்கு, இளவு மகி அடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காத்திருக்கு, உற்சாகமா கூடிடுவோம், ஊரெல்லாம் சுத்திடுவோம், எடுக்க புவின் தேன் எடுப்போம், ஏறு பூட்டி பார்த்திடுவோம், ஐலசா ஒன்னு ரெண்டு கத்துக்கும், ஓடி ஆடி பாடிடுவோம், அவை மொழி அறிந்துடும், அதன்படியே வாழ்ந்துடும்.
3: அவை மொழி தெரியுமா உங்களுக்கு? ஆத்திச்சுடி எல்லாம் தெரியுமா?
4: தெரியும்.
3: தெரியுமா? அப்படியா, சூப்பரா சொன்னீங்க. அழகா 1 2 3 ஐலேசா ஐலேசான்னு ஐலேசா எல்லாம் பாடுவீங்களா? பாடுவீங்களா? அழகா பாடுங்க. சரியா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள் குட்டிமா.
4: நன்றி.
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் இது?
4: ஜாஸ்மி.
3: ஜாஸ்மியா?
4: ஆமா.
3: எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கார்த்திகை வடலில இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பட்டாம்பூச்சி
4: பாட்டு பாட போறேன்.
3: பாடுங்க.
4: மண்ணின் மலரும் வாழலாம்,

0: யாருமா சொல்லி தந்தாங்க? அழகா பாடுறீங்களே. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, அழகா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. ஓகே,
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
0: அடுத்த நிகழ்ச்சியில ஒரு பட்டாம்பூச்சி வந்துட்டாங்க. வணக்கம் பட்டாம்பூச்சி.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் அந்த பட்டாம்பூச்சி? என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? கதை சொல்றீங்களா? குட்டி கதையா வச்சிருக்கீங்களா, பெரிய கதை வச்சிருக்கீங்களா?
5: சின்ன கதை
0: தானா? சொல்லுங்க.
5: வர ஊர்ல ஒரு பாட்டு இருந்துச்சான். அந்த பாட்டுக்கு வீட்டுல ரெண்டு வேலை பாருங்க. அவங்க பாட்டுவே நடத்த பாட்டி இந்த ரெண்டு வேலைக்காரங்களையும் எழுதி பேசுறாங்க. அதனால ரெண்டு பேரும் கோபத்துல சேவை நபர்களும் கொஞ்சிட்டாங்க. அதுக்கடுத்து எப்படி நம்மளா எழுப்பு அந்த பாட்டி எழுப்பு போது சாப்போம்னு சொல்லிட்டு திருட்டம் கடந்து வழங்கினாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த பாட்டி சேவல் கூற நேரத்துக்கு முன்னாடியே எழுப்பி விட்டு அந்த ரெண்டு வேலைக்காரங்களை, அந்த ரெண்டு வேலைக்காரங்களும் ஏமாந்து போனாங்க.
0: சரி, இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு?
5: பேராசை பேர் நஷ்டம்.
0: பேராசையாது?
5: ஆமா.
0: அப்படியா? யார் சொல்லி தந்தம்மா கதை?
5: புக்ல இருந்து.
0: புக்ல இருந்துச்சா? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. அழகா கதை சொன்னீங்க. இது பேராசை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அந்த நேரத்துக்கு எந்திக்கணும் அப்படின்னு இருந்தா என்ன முயற்சி பண்ணாலும், இப்போ வந்து எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடை வந்து நம்ம முயற்சியில. அந்த பாட்டி வந்து பாத்தீங்களா, கோழி அந்த சேவலை கொன்ன பிறகு கூட பாட்டி கரெக்டா எழுப்பி விட்டுட்டாங்க தானே? அவங்களுக்கு வந்து அந்த காலையில எந்திக்கணும் அப்படிங்கிற பழக்கம் இருந்திருக்கு. நம்ம ஒரு செயல் வந்து கோழி தான் எழுப்பி விடணும், சேவல் தான் எழுப்பி விடணும்னு இல்லை, அந்த பாட்டிக்கு வந்து இந்த நேரத்துல எந்திப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்து மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிறதுனால அந்த பாட்டி எந்திரிச்சாங்க. அப்படித்தானே? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்மா. வணக்கம். வணக்கம், யாரது இணைப்புல இருக்கீங்கம்மா? பேசலாம். நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
6: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
9: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: அடுத்து ஒரு பட்டம்பூச்சி ரெடியா இருக்கிறாங்க. வணக்கம்.
10: வணக்கம்.

0: பேர் சொல்றீங்களா? பேர் சொல்லலாமா?
1: This call is now being recorded.
0: ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: Call recording has now ended.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த பட்டாம்பூச்சி, வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார் அந்த பட்டாம்பூச்சி, சொல்லலாமா? யார், பேர் சொல்லிருங்க. பிரணவ்பாலா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எந்த இடம்? சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க
6: இன்னைக்கு? பாட்டு.
5: பாடுங்க கேக்கலாம்.
6: அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்றதில்லையே, உற்சாகத்தோரலாம் எதற்கு நின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்றதில்லையே, உச்சமாக எண்ணி நம்மை
5: தூறு செய்த போதிலும்,
6: அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்றதில்லையே, உச்சி நீர் வானிடி நீடிந்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்றதில்லையே.
5: குட்டி பாரதியா, நீங்க அழகா பாடுனீங்க, நல்ல வீரத்தோட அழகா பாடுனீங்கம்மா, சூப்பரா பாடுனீங்க. பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்.
6: வாழ்த்துக்கள். எங்களோட தங்கச்சி பேசுறா.
5: தங்கச்சி பேசுறாங்களா? கொடுங்க, தங்கச்சி பேர் என்னவோ? ரிஷா அபர்ணாவா?
6: ஆமா.
5: சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க
6: இன்னைக்கு?
5: திருக்குறள் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்கம்மா நீங்க?
6: சூப்பர்,
5: அழகா சொன்னீங்கம்மா. அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் இன்னைக்கு ஒண்ணுதானே சொன்னீங்க, இன்னைக்கு ஒண்ணுதானே
6: சொன்னீங்க.
5: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியில நிறைய சொல்லணும், சரியா?
6: Yeah.

0: வணக்கம் வணக்கம். பட்டாம்பூச்சிகள் பக்கத்துல ரேடியோ வச்சிருக்கீங்களாமா? ரேடியோ தூர ரேடியோல இருந்து தூரமா வந்துருங்க. நீங்க எக்கோ அடிக்கிறது பாத்தீங்களா? என்ன எக்கோ அடிக்கிறதுனால இப்ப நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்காது, நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது, சரியா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குதே, நான் பேசுறதே எனக்கு கேக்குது. சரி, பேர் சொல்லுங்க. ஆஷிகா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அழகிய மண்டபம்.
0: அழகிய மண்டபம், என்ன படிக்கிறீங்கம்மா?
1: என்ன
0: என்ன படிக்கிறீங்க?

0: இதுவரை பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று குழந்தைங்க ரொம்பவே அழகா பாட்டு பாடினாங்க, பேசினாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. இனி இரவு பொழுதில் உங்கள் இதயம் வருட வருகிறது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக அரண் படத்தில் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: இனி உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் பா. விஜயின் பாடல், இளையராஜாவின் இசையில் அற்புதம் படத்திற்காக.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

காலை நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தூக்கத்தின் முக்கியத்துவம் இது குறித்த தகவல்களை தருகிறார் கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலன் அவர்கள். திரையில் தொடர்ந்து வருவது சீன படத்திற்காக வாலியின் பாடல். பாடலுக்கு இசை தேவா, பாடியவர் ஹரிஹரன்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இனி சத்தியம் படத்திற்காக ஹரிஷ் ஜெ

0: Wrestling Championships, Indian grapplers Mohit Kumar and Chandar Mohan clinch gold in men's freestyle event in Vietnam. That's all in the news at 9. Good night.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:16. திரை இசை. இது அங்காடி தெரு படத்துக்காக பெனிதயால் ஹம்சியா பாடியது ஜி வி பிரகாஷ் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல்.

தொடர்ந்து அந்தப்புறம் படத்திற்காக தீபிகா சித்ரா பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஸ்ரீ வெண்ணில சீதாராம சாஸ்திரி இயற்றியது.

நேயர்களை, நாளை காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். திரை இசையில் தொடர்ந்து கும்கே படத்திற்காக டி இமான் இசையமைத்து பாடியது யுகபாரதியின் வரிகள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரைசையில் தொடர்ந்து வாகை சூடவா. இந்த படத்திற்காக கார்த்திக் நேஹா அவர்களுக்கு இசை ஜிப்ரன், பாடியோர் நேஹா பேஷின், கே ஜி ரஞ்சித்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இது என்னை அறிந்தால் படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை வரிகள், பாடியவர் சின்மயி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நாளை காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் மரம் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இதில் தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். திரையில் அடுத்த ராசுக்குட்டி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில்

நேர்களை இது உங்களின் நினைவிற்கு நாளை காலை 11:00 எக்ஸோர், இதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன். இதில் உங்களின் கட்டுப்பாடான உணவு முறை நேர்லை நிகழ்ச்சி, இதில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

திரை இசையில் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், பாக்கியராஜன் இசையில் படம் ஆராரோ ஆரிராரோ.

கேட்டீர்கள். நேர்களின் நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கொடைக்கானல் வானொலி நிலையம் படைப்பாக.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01. நிலாமுற்றம் நேயர் பிறப்ப நேரலை நிகழ்ச்சி. இரவின் இனிமை கொட்ட இனிய பாடல்கள் கேட்க நிலாமுற்றம் நேயர் பிறப்ப நேரலையாக நேர்களை பாடல் கேட்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420209020222, முன்னிழைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8901257039. நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் முதல் நேரா யார் வராங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். தாங்கள் நலமா?
2: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
1: சொல்லுங்க, என்ன பாடல்?
2: படம் கடவுளை கண்டேன்.
1: சரி, கடவுளை கண்டுட்டீங்க?
2: ஆமா, என்னையும் கண்டுட்டு தான் இருக்க மனசால.
1: ஆஹா, சூப்பர்.
2: அதுல சந்திரபாபு ஐயாவும் எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவும் பாடின கொஞ்சம் சிந்திக்கணும், அங்கே நின்னுக்கணும், சொல்லாமே தெரிஞ்சுக்கணும் என்கிற பாடல் வேண்டும்.
1: சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வணக்கம் நிலமுற்றம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
4: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம். படம் கிழக்கு போகுது.
3: கிழக்கே போகும் ரயில், அது மேய்க்க போறதே இல்ல.
4: போகும், போயிட்டு திருப்பி போகும்.
3: போயிட்டு திருப்பி போகுமா? சரி, அப்ப நீங்க பாடல் கேட்டு முடிச்சா போகுதா அப்படின்னு பார்த்தலாம். என்ன பாட்டு?
4: பாட்டிலே கேட்டுறோம்.
3: பாட்டிலே கேட்டலாம். என்ன பாட்டு?
4: பூவரசம்பு பூத்தாச்சு.
3: பூவரசம்பு பூத்தாச்சு. சரி, உங்களுக்காக அந்த பாடல்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதன அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேரம் 10:13 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலையாக. நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். சரி, உங்களுடைய பாடல் கேட்கும் போது அப்படியே வீட்டுல வந்து ஆனந்தம் விளையாடுது இல்லையா? சரி, நன்றி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வணக்கம்.
4: வணக்கம்
3: அம்மா.
4: வணக்கம். நல்லா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும். எனக்கு ஆனந்த ஜோதி என்ற படத்தில்,
3: சரி,
4: நினைக்க தெரிந்த மனநிலை.
3: சரி, இந்த அழகான குரலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: சுங்காங்கடை ராதா மனோகரன்.
3: உங்களுக்காக இது பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:24 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலா மற்றும் நேயர் விருப்ப நேரலை. நேரலையில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: பாராட்டுக்குரிய எங்கள் உற்சாகமான அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்வது யாரோ?
2: நம்ம ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்க அன்பு நெய்யார் படசாலை மேல ஒவ்வொரு ஆனந்தராஜி பெருமா.
1: சொல்லுங்க.
2: அந்த நினைச்சதை முடிப்பவன் படத்தில் இருந்து பூமழை தூவி.
1: பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த. சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

0: நேர்களை நாளை காலை 11:02 எக்ஸோர், அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன். இதில் உங்களின் கட்டுப்பாடான உணவு முறை நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய உணவு முறை குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
1: புன்னைநகர் ஜெயக்குமார்
0: சொல்லுங்க.
1: படம் வந்து ஆசைகள்.
0: ஆசைகள்
1: பாடல் வரி கவிஞர் முத்துலிங்கம், பங்கனை பாடியவர் ஸ்ரீ.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றி.

0: தொழிலே நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோரிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம் பிடிக்கும் பொருட்கள் என்னென்ன நேரலை நிகழ்ச்சி. உங்க குழந்தைங்க உங்ககிட்ட என்ன பொருட்கள் கேட்டு வாங்கி அடம் பிடிக்கிறாங்க, அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். இது ஹாய் ஸ்நேகிதியே தொழிலுக்கான நிகழ்ச்சி. வணக்கம்.
1: ஊர் உறங்கும் நேரத்தில் ஊர் உறங்கும் குமரி
0: சொல்லுங்க.
1: ஆண்டனி
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எங்க மத்தபுரம் திரைப்படம் சரி, அது இளையராஜா நிதியில எஸ்பிபியா வாணிஜாம் மதுரை.
0: சரி, என்ன பாடல்? அன்பு மேகமே.
1: அன்பு மேகத்தை, அன்பு மேகமே,
0: மேகத்தை அழைக்கிறீங்க. எங்களுடைய மழை மேகத்தை நாங்க வந்து இங்க இருந்து நாகர்கோவில் இருந்து மதுரைக்கு அனுப்புறோம். நன்றி ஐயா, நன்றி.

0: சண்முகம் மேற்கு திரப்படலாம்.
1: ஐயா சொல்லுங்க என்ன பாடல்?
0: படம் வந்து இமயம்.
1: இமயம்.
0: கங்கை யமுனை இங்குதான் சங்கமம், அந்த பாட்டு மேடம்.
1: சரி, உங்களுக்காக அந்த அழகான ஒரு பாடல் நதிகள் சங்கமத்தோட வருது. இசை சங்கமமா இந்த பாட்டு?
0: நன்றி மேடம்.

0: நேரம் 10:40 ஆயாச்சு. அடுத்து வரும் நேயர் நிலமுற்றத்தில். வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: இனிய வணக்கம் செல்வது யாரோ?

0: நேரம் 10:46. நிலமற்ற தலைணையும் அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னாச்சிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: ஐயா சொல்லுங்க
1: மேடம். இளையராஜா 50 இயர்ஸ் தமிழ் திரையுலகில இசைஞான ரொம்ப இளைய ஈஸிக்கு ரொம்ப திறமையா படைச்சிருக்காரு. அதுல போட்டு விதமாக இந்த பாடல், இந்த பாடல்ல வந்து இசை வந்து ரொம்ப கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சரி,
1: படம் வந்து யஜமான் படத்துல வந்து நிலவே அந்த பாட்டு,
0: நிலவே முகம் காட்டு, நிலாமுற்றத்துல இதோ நிலவு முகம் காட்ட வருது. நன்றி.
1: நன்றி.

நேர்களை, இது உங்களின் நினைவிற்கு. நாளை மாலை 4-2 வானிலை அறிக்கையை தொடர்ந்து ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 சார்பாக மாவட்ட அளவில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை எனும் தலைப்பில் 3rd பரிசு பெற்ற கல்லூரி மாணவர் என் எம் லிஜிஷ் அவர்களின் உரை கேட்கலாம்.

0: நேர்களை நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நல்லூர் ஜே ரோஹித் அவர்கள். அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் தண்டு கூன்வண்டு தாக்குதல் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம் நாகர்கோவில் புதுக்குடியிருக்கு கலீல் ரஹ்மான்மா.
0: உற்சாகமான ஒரு வணக்கம் சொல்லிருக்கீங்க, உற்சாகமா பாடல் கேட்டுருங்க.
1: ஆமா, உற்சாகமான ஒரு பாடல்மா, புத்திரை படத்துல இருந்து திரும்ப செய்யும் சுசிலாமா பாடல். அழகை பாட வந்து தமிழில் வார்த்தை இல்லை அப்படிங்க.
0: சரி, நீங்க அழக பாட வந்தீங்க, அந்த பாடலை நாங்கள் தர வந்தோம்.
1: நன்றியம்மா.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா. சொல்லு யாரு? சொல்லுங்க, என்ன பாடல்? சூப்பர். எல்லாருக்காக ஒரு தாலாட்டு பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா? சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

இதுவரை நேலாமற்றத்தில் இனிய பாடல்களை கேட்டோம். நேயர் விருப்ப நேரலையாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல் கேட்ட நேயர்களுக்கும் பாடல்களை வான் அலையில் கேட்டு ரசித்த நேயர்களே உங்களுக்கும் இரவு வணக்கம் கோரி குமரி பண்பலை 101 நிலாமற்றத்தை நிறைவு செய்து விடைபெறுவது பிரேமா நாகராஜன். இனி மனசு மயங்கும் திரையிசை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. சந்தேகம் எப்போதும் வேண்டாம், நீயும் நானும் இணைப்பிரியாமல் எப்போதும் எங்கேயும்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு

அடுத்து அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பரத்வாஜ். கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை, இருந்தும் கவலை இல்லை, காரணம் உன் நினைவுகள்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து அரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் மயில், இசை தேவா. உன்னை தொட்டு தவழும் தென்றல் என்னை தழுவும் போது ஏதேதோ எண்ணங்கள் என்னுள்ளே நெருப்பாய் எரிகிறது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து. புஷ்பவனம் கூப்புசாமி, ஸ்வர்ணலதா பாடியது. பாடலை ஏற்றியவர் வைரமுத்து, இசை வித்யாசாகர்.

என்ன செய்வேன், ஏது செய்வேன்? உன்னை நினைத்து எப்போதும் நினைவுகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போது நான் உன்னை சேர்வேன், ஏக்கம் தீர்ப்பேன்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சேது திரைப்படத்திலிருந்து. அறிவுமதி ஏற்றி இளையராஜா இசையமைத்து பாடியது. நினைவுகள் பாலம் அமைத்து உன் பாதத்தை தொடர்கிறது.

அடுத்து அவள் ஒருவாளா திரைப்படத்திலிருந்து அரிஹரன் பாடியது. பாடலை ஏற்றியவர் பழனி பாரதி, இசை எஸ் ஏ ராஜ்குமார். நீ கடந்து போகையில் வானவில் தடம் பார்க்கிறேன்.

0: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வாலி திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன், அஜித்குமார், ஃபெபிமணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா.
1: கனவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு.

0: ஒரு நாள் அவன் அவுத்தரகன் பிளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டா. நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதான் சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆய் பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருங்க கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்க பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்க கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரிதான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

தொடர்வது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை எஸ் ஏ ராஜ்குமார். தொடங்கிய தேடல் இனிதாய் முடிந்தது உன்னில்.

அடுத்து நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து மனோ, அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை தேவா. இதயத்தில் நீ இருப்பதை மறந்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றேன் எங்கெங்கோ.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மதுரை சோ சண்முக சுந்தரம், சாந்தி ரமேஷ், முனிராஜ் தர்மபுரி, ஸ்ரீதேவி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பூலோபாளையம் ஆனந்தமுருகன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், முரளிதரன் விழுப்புரம், ஆரோக்கியசாமி, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ஹேமலதா, ஏழுகிணறு அபுதாகிர், பொரசைவாக்கம் சவுந்தரராஜன், வீரராகவன், ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம், அல்லிநகரம் எஸ் மகாதேவன், பொன்னேரி கலில் அகமது, தியாகராயநகர் ரங்கராஜன்.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாசன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

மணிமலர் பார்வை, அயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் சுகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க, முன்னு பின்னு பின்னு பின்னு பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கும் புரியாத ஒரு நிற மயக்கத்தில்

0: இத்தனை எண்ணங்களா,
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா,
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு அழகி

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

தக்கும்முக்கு தாழ போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து சந்தம் தக்கும்முக்கு டுண்டும் போட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு துண்டும் தக்கும்முக்கு தாழ போட்டுக்கிட்டு சந்தம் விட்டு கட்டி

0: சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது, துடிக்கிறது கழுதைய போல அவனப்பு மனசில உதக்கிறது,
1: உதக்கிறது
0: காதலில் தானே சிறு இதயம் அடிக்கடி துடி

0: என்னடா பாட்டு, பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா, ஆட்டம் வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா,
1: நடைய கட்டண பத்தாது,
2: நடைய கட்டண பத்தாது,
1: நேரத்தை கொட்டுன பத்தாது,
2: நேரத்தை கொட்டுன பத்தாது,
1: தாலிய கட்டண
2: பத்தாது,
1: தண்ணி அடிச்சா
2: பத்தாது,
1: பந்திய வையுங்க, பந்திய வையுங்க, பந்திய வையுங்க.

எம்மை அதை பாட படைத்து விட்டார் கவிஞன் எம்மை இழகாத இளமதை இழக வைத்து இன்பத்தை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வரும் பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். இசை வி தட்சிணாமூர்த்தி.

அடுத்து லவகுசா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி ஏற்றி ஜே வி ராகவலு ஏ பி கோமலா கே ராணி பாடியது.

0: நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என்ற முத்துசுவாமி தீட்சித்த கிருதி. சண்முகப்பிரியா ராகம், ரூபகத்தாளம்.

எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வரலட்சுமி நமோஸ்துதே என்ற மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே,

0: நாமினியும் இந்த நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது நாராயண கவசம், பாடியவர் மணி கிருஷ்ணசாமி.

நகாரம் சிகையா திசேது வேகாரம் நேர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்திரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்க்கம் படந்தம் தத்

விக்மநேமி பிரமத் சமந்தாத் பகவத் பிரயுக்தம் தம் தக்தி தம் தக்தியரி சைன்யமாஷு